0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்ததுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்குங்க, ஒரு கனவு இருக்கும். நம்ம எப்படியாவது நம்ம நினச்ச விஷயத்தை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமா, அவ்வளோ ஈஸியாக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. சில நேரம் முயற்சி பண்ணுவோம், தோல்வி வரும், மறுபடியும் முயற்சி பண்ணுவோம், அவமானம் வரும், மறுபடியும் முயற்சி பண்ணுவோம், ஏதாவது தடங்கள் வரும். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். போதும்பா, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு கூட வரும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாமல், இல்லை நான் இதை முடிச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சியோடு அடுத்தடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு கடத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுடைய கைக்கு வந்து சேரும். ஸோ அதனால் விடாமுயற்சி மட்டும் விட்டுறவே விட்டுறாமல் தொடர்ந்து அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கான விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 27°C இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் பிரைட்டான என்ட்ரியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்தியம் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மகாத்மா காந்தியின் முழு பெயர் என்ன? மகாத்மா காந்தியின் முழு பெயர் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள்

0: விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளை நிறைய பேருக்கு வந்துட்டு பாகற்காய் அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு தாங்க சொல்லுவோம். காரணம் வந்துட்டு அதோடைய கசப்பு சுவைக்காக நிறைய பேர் வந்துட்டு பாவக்காய் ஒதுக்குவாங்க. என் பட் எனக்கு வந்து பாவக்காய்னா பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் குழந்தைங்களை முதற்கொண்டும் நிறைய பேர் வந்துட்டு பாவக்காய்னா வேணாம் அப்படின்னு மதம் சொல்லுவாங்க. ஆனால் பாவக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த பாவக்காய் வந்துட்டு சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. பாகற்காயில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் ரத்த சர்க்கரை அளவை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால இது நீரிழிவு மருந்துக்கு மாற்றாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. வைட்டமின் சி உள்ளிட்ட ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இயற்கையான பாதுகாப்பு செயல்பாட்டுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் நிறைந்த உணவாக இருக்குது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் குறைந்த கலோரி கொண்ட காய்கறி அப்படிங்கிறதுனால சமச்சீர் உணவில் சேர்த்து கொள்ளலாம் அப்படி மாதிரி வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு டயட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பாகற்காய் எடுத்துக்கலாம். அதில் நிறைய சத்துக்கள் மட்டும் இல்லாமல் இது டயட்டுக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் கசப்பு கசப்புன்னு சொல்லிட்டு ஒதுக்காமல் கசப்புக்குள்ளாரையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதிகமாக வந்துட்டு பாவக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 38 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 38 ரூபாய், கத்தரிக்காய் 24 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 20 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 20 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 44 ரூபாய், பீர்க்காங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 34 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 38 ரூபாய், நாட்டு பாகற்காய் 40 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 94 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 104 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், பூஷாவரை 80 ரூபாய், கேரட் 56 ரூபாய், மாங்காய் 60 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 90 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகி நிர்வாக அலுவலர் நினைக்கிறேன். குரல் சமுதாய வானொலியோட

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும்போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுபடி இன்னைக்கு நம்மளோட சேலத்தில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மின்தடை ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ ஒரு அப்டேட்டாக வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளோட சேலத்தில் இன்றைக்கி மல்லூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால மல்லூர் நகர், பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாரப்பட்டி, ஒண்டியூர், கீரனூர் வலசு, கீரனூர், குமாரபாளையம், பொன்பாரப்பட்டி, அனந்தகவுண்டபாளையம், அத்தனூர், பழந்தின்னிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, மின்னக்கல், ஜல்லூத்துப்பட்டி, தேங்கல்பாளையம், கரடியானூர், அண்ணாமலைப்பட்டி, தாளம்பாளையம், உடுப்பத்தான் புதூர் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திடாவூர் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால திடாவூர், கெங்கவெல்லி, ஆணையாம்பட்டி, வலசக்கல்பட்டி, புனல்வாசல், வீரகனூர், கிழக்கு ராஜாபாளையம், நடுவலூர், ஒதியத்தூர், பின்னனூர், லத்துவாடி, கணவாய்க்காடு இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கந்தமட்டி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால குடுமையாந்தெரு, மெய்யந்தெரு, பட்டக்காரந்தெரு, பக்கிரிக்கரடு, நெய்காரப்பட்டி, பெரியபுத்தூர், எம்ஜிஆர் நகர், ஏரிக்கரை, மலங்காடு, இஞ்சிபுரத்துக்காடு, சேலத்தாம்பட்டி, சுந்தர் நகர், மல்லாமுப்பம்பட்டி, காந்தி நகர், சித்தனூர், கக்கன் காலனி, உடையார் தோட்டம், அரியாக்கவுண்டம்பட்டி, காமநாயக்கன்பட்டி, ராமக்கவுண்டனூர், எல்காட் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெத்திமேடு துணைமின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால நெத்திமேடு, அன்னதானப்பட்டி, செவ்வாய்ப்பேட்டை, சத்திரம், அரிசிப்பாளையம், நான்கு ரோடு, குகை, லைன்மேடு, தாதக்காப்பட்டி, தாசநாயக்கன்பட்டி, கொண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, உத்தம சோழபுரம், பூலாவரி, சூரமங்க, நெய்யனூர், சின்னேரி வயல், பள்ளப்பட்டி, சாமிநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே காலையில் 9 மணிக்குள்ளார இன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் ஒரு சில இடங்களுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது, அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவ் ஆக் பர்தா சொல்லி சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை.
2: மச்சான் உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: ஓ, நீங்க படுத்துல இமிச்சு நாளை தாங்க முடியலையே.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: சத்தான உணவை தினமும் சேர்ப்போம், சந்தோஷமான வாழ்வை பெறுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்துல இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா, புத்திரகவுண்டன் பாளையம் துணை மின் நிலையத்துல மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தளவாய்ப்பட்டி, ஓலப்பட்டி, ஓட்டப்பட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு மணக்காடு, தென்னம்பிள்ளையூர், இரும்புசமுத்திரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொப்பூர் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பூர், எருமப்பட்டி, எலத்தூர், தீவட்டிப்பட்டி, செக்காரப்பட்டி, குண்டுக்கல், சென்றாயரெட்டியூர், சோலியானூர், கம்மம்பட்டி, ஜோடுகுழி, கொன்றெட்டியூர், வெள்ளார், தளவாய்ப்பட்டி, மூக்கனூர் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால வீரப்பம்பாளையம், கரட்டுக்காடு, புட்டமனை, தேசங்குட்டை, சன்னியாங்காடு, அதுக்கப்புறமா மலையனூர், வேளம்மா வலசு, கோணங்குட்டையூர், குட்டையூர், சரிபாறை காடு, மசகுமாரபாளையம், கோழிப்பண்ணை காடு, அதுக்கப்புறமா பாசிப்பாளிக்காடு, தானமூர்த்தி காடு இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டை மேடு துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால எட்டிக்குட்டை மேடு, எருமைப்பட்டி, கண்ணந்தேரி, இளவம்பாளையம், பள்ளிப்பட்டி, அழகப்பம்பாளையம், கரட்டூர், கொல்லப்பட்டி, பாலப்பட்டி, கோசேரிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலை எடுத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 9 மணி கரெக்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணி தான் வரும். இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,135 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,080 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையுடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இப்போ தங்கத்துடைய விலையா இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையா இருக்கட்டும் கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது தங்கம், வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய சேலத்தில் இன்னும் ஒரு சில இடங்களுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா, சிங்கிபுரம் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால பேலூர், அத்தனூர்பட்டி, துக்கியம்பாளையம், வாழப்பாடி, பெருமாப்பாளையம், செக்கிடிப்பட்டி, புதுப்பாளையம், செல்லப்பா நகர், முத்தம்பட்டி, பார்பர் காலனி, மன்னாயக்கன்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஸ்தம்பட்டி துணைமை நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால அஸ்தம்பட்டி, காந்தி ரோடு, வின்சென்ட், மரவனேரி, மணக்காடு, சின்ன திருப்பதி, ராமநாதபுரம், கண்ணகுறிச்சி, புதியேரி, ஹவுசிங் போர்டு, கொல்லப்பட்டி, கோரிமேடு, ராமகிருஷ்ணா சாலை, அழகாபுரம், ராஜாராம் நகர், சங்கர் நகர், நான்கு ரோடு, மிட்டாபுதூர், கொண்டப்ப நாயக்கன்பட்டி, சாரதா கல்லூரி சாலை, சிட்டிச்சாவடி, விநாயகம்பட்டி, நகரமலை அடிவாரம், ஏற்காடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலைக்குமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரெக்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டுவண்டியோடைய நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 83.49 அடியாகவும், நீரிருப்பு 45.52 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 5962 கனடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 5962 கனடி அப்படிமாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு வந்துட்டு 12,000 கனடியாக இருக்குது. ஸோ நீர் வரத்து கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் நீர் திறப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த நாட்களை விட இப்போ நீர் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த வாரங்களில் 2,000 அப்படிமாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளின் பிஎஸ்பி உடைய காம்போல எம்ஆஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான அப்டேட் மீட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதல்ல என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சார்லப்பள்ளி டு செங்கோட்டை இடையே சிறப்பு வார ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அக்டோபர் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் காலையில் 7:05 புறப்படக்கூடிய ரயில் குண்டூர், தெனாலி, நெல்லூர், ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, குட்டன்சத்திரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோயில், கடையநல்லூர், தென்காசி வழியாக அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு செங்கோட்டையை அடையும் அப்படின்னும், அதே மாதிரி சனிக்கிழமை அதிகாலை 12:35 சேலம் வந்து போகும். மறுமார்க்க ரயில் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே சனிக்கிழமை நாட்களில் சாயங்காலம் 5:40 கிளம்பி திங்கட்கிழமை அதிகாலை 12:30 சார்லப்பள்ளியை அடையும் அப்படின்னும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:25 சேலம் வந்து போகும் அப்படின் மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரியில்லை, நம்ம பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தியின் முழு பெயர் என்ன? மகாத்மா காந்தியின் முழு பெயர் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, மார்டின் காட்டேஜோடைய மிட்டா மிராஸ் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் வந்து மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு தும்பல் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணியானது காரணத்தினால தும்பல் இடை

ஒட்டி இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்படப் போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேம்படி தாளம் துணைமை நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால நாளை மறுநாள் வந்துட்டு மின் தடையானது ஏற்படப் போகுது. எங்கெங்க அப்படின்னா நடுவநேரி காட்டூர், தெற்குமேடு, பூசாரியூர், திருவள்ளிப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு காக்காப்பாளையம், மகுடஞ்சாவடி, கூடலூர், தேவாரம்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு நாளை மறுநாள் வந்துட்டு மின் தடையானது ஏற்படப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் தடையானது ஏற்படப் போகுது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக டிலக்ஷன் செந்தில்குமாரிய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல இன்னைக்கு இன்னும் ஒரு இடத்துல வந்து மின்தடை ஆனது ஏற்பட போகுது. எங்க அப்படின்னா, வேம்படி தாளம் துணைமின் நிலையத்துல மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால புளியந்தோப்பு, கொம்பாடிப்பட்டி, கல்பாரப்பட்டி, நவாபாளையம், சேர்வாம்பாளையம், புதியந்தெரு, பனங்காடு, சீரகாப்பாடி, சேனைப்பாளையம், ஐயம்பாளையம், முன்ன முக்கோணம்பாளையம், ஆறுபுதூர், மேட்டுக்காடு, நடுவநேரி, கருப்பனார் கோயில், கவுண்டநேரி, அதுக்கப்புறமா அழகப்பம்பாளையம், மகுடஞ்சாவடி, அழகனூர், எஸ்எம்புதூர், குப்பாண்டபாளையம், பட்டாளம்பட்டி, இடையன்காடு, அண்ணாநகர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா மதியம் 2 மணி தான் வரும். ஸோ இன்றைக்கி காலையில் 10 மணிக்குள்ளார உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் தாங்க இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு, ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு, இப்போ அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் வந்து ஹேங் ஆகுது நிறைய நேரம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியல அப்படி மாதிரி நினைக்கிறாங்களாகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள் உரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன் அவங்க கூட திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 3 மணிலேருந்து 4 மணி இருக்கலாம். அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மலைப்பகுதிகளின் வளர்ச்சி சுற்றுலா வளர்ச்சியா அல்லது இயற்கை பாதுகாப்பா, மலைப்பகுதிகளின் வளர்ச்சி சுற்றுலா வளர்ச்சியா இயற்கை பாதுகாப்பா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்தது உங்களுக்காக ஹேவ் குருதாசோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: காய்கறி பழங்களை அதிகம் சேர்ப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்துடுவோம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
4: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
3: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
4: லக்னோ.
5: ஓ, நீங்க படுத்துல நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் நாள் வந்துட்டு 29/9/2026 அன்னைக்கு நடக்கப் போகுது அப்படி மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் நாள் 29/9/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்கப் போகுது. இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் சேலம் மாவட்டத்தில் எரிவாயு உருளைகள் பதிவு செய்வதிலும் விநியோகம் செய்வதிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் புகார்கள் தொடர்பான எரிவாயு பெறக்கூடிய வாடிக்கையாளர்கள், அனைத்து எண்ணெய் நிறுவனங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எரிவாயு முகவர்கள் ஆகியோர்களை கொண்டு சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுடைய தலைமையில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான செப்டம்பர் 2026 மாதத்திற்கான குறைதீர் கூட்டம் 29/9/2026 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:30 சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறை எண் 115 மகிழம் கூட்டரங்கத்தில் நடக்கப் போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த குறைதீர் கூட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்கள் தங்களுடைய குறைகளை மனுக்களாக தெரிவித்து நீங்கள் வந்துட்டு பயன்பெறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த கேஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கஸ்டமராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கலாம். 29/9/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கூட்டம் நடக்கப் போகுது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, தமிழ் செல்வன் அவர்கள் வந்து ஓமலூர் பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தமிழ் செல்வன் அண்ணா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்கும் காலையில் 7 9 வரப்பக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9/7/8/7/7/0/107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, பிளேசியுடைய தன்னானி நானை சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மலைப்பகுதிகளின் வளர்ச்சி, சுற்றுலா வளர்ச்சியா, இயற்கையின் பாதிப்பா? மலைப்பகுதிகளின் வளர்ச்சி, சுற்றுலா வளர்ச்சியா, அல்லது இயற்கை பாதிப்பா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யாயன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரவேற்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மகாத்மா காந்தியின் முழு பெயர் என்ன? மகாத்மா காந்தியின் முழு பெயர் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மோகன்லால் கரம்சந்த் காந்தி. இந்த கேள்விக்கான பதில் யாராவது சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பாட்டிலிருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பாட்டில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், மாரிமுத்து, ஜோஷ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டா பாபா நேர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். மைடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டோம். திவாகர் மற்றும்
2: பிரதீபா,
1: குட் மார்னிங். பிரதீபா,
2: குட் மார்னிங்.
1: எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா காலையில, எப்படி இப்படி இருக்க முடியுது?
2: அதெல்லாம் அப்படிதான்.
1: காலையில சாப்பிட்டீங்களா?
2: இல்லையே.
1: ஏன் சாப்பிடல?
2: டைம் ஆயிடுச்சு.
1: வேலை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வேகமாக வந்திருக்கீங்க. சரி, ஷோ முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கலாம், விடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு விளையாட்டு தான் பிரதீபா எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பேர் தான் மேலே கீழே. மேலே கீழே விளையாட்டு எப்படி திரும்ப விளையாடுறது? உங்கள்கிட்ட நான் வந்து மேலே கீழேன்னு சொன்னால் நீங்கள் வானத்தில் பறக்கிற பறவை பேரும், கீழேன்னு சொன்னால் கீழத்தில் இருக்கிற விலங்கு பேரும் சொல்லணும். நான் மேலே மேலே கீழேன்னு சொன்னால் பறவை பறவை விலங்கு அப்படி சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிற மக்களே, இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும் இருக்காம கால் பண்ணுங்கள். 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நம்மளோட ஜாலியாலலாம் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்திலிருந்து பேசுகிறேன்.
2: வணக்கம் வணக்கம் மாணிக்கம்மாண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகே ஓகேண்ணா,
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி எப்படி ஆரம்பிச்சிருக்கின்றனால் உங்களுக்கு? மேலே மேலே கீழேனா பறவை பெயர் ரெண்டு பேர் சொல்லணும், விலங்கு பெயர் ஒரு பேர் சொல்லணும். உதாரணத்துக்கு காகம், கிளி, மாடு அப்படின்னு
3: சொல்லணும்.
1: அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். ஓகே, மேலே மேலே கீழே.
3: காகம், புறா, நாய்.
1: கீழே மேலே கீழே.
3: மேலே கீழே சொல்லுங்க.
1: கீழே மேலே கீழே.
3: ஒட்டகம், கழுகு, குதிரை.
1: கீழே கீழே கீழே.
3: மாடு, ஆடு, சிங்கம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால நீங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. அருமையாளாண்டிக மாணிக்கம்னா என்ன, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, சமையாளாண்டிக மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனாகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுங்கள் சொல்லி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவான நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா மேலே கீழே இப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் மேலே அப்படின்னு சொன்னால் மேலே இருக்க பறவைகளோட பெயர் சொல்லணும், கீழே அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க விலங்குகளோட பெயர் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த கேமோட ரூல்ஸாக இருக்குது. இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளாடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியிலிருந்து பேசுகிறேன்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் ருக்மணி பாட்டி, நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சாமி, நல்லா இருக்கும்.
2: சூப்பர் பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா பாட்டி?
1: மேலே கீழே.
2: மேலே கீழே விளையாண்டுருமா?
1: விளையாடலாம்.
2: சரிங்க பாட்டி, உங்களுக்கான முதல் விஷயம் மேலே மேலே மேலே
1: குருவி.
2: அடுத்து கீழே கீழே கீழே
1: கீழே கீழே நாய், பூனை, ஆடு மாடு.
2: சூப்பர் பாட்டி, அடுத்து கீழே மேலே கீழே
1: கீழே மேலே கீழே சொன்ன மாதிரியே நாய், சிங்கம் சொல்லிக்கிறான், சிங்கம். அப்புறம் மேலே வந்து கிளி, அப்புறம் மறுபடியும் கீழே புலி.
2: கீழே மேலே கீழே
1: கீழே மேலே கீழே கீழே வந்து ஒட்டகம், மேலே வந்து புறா, கீழே வந்து ஒட்டக செவிக்கி.
2: சூப்பர் பாட்டி, அருமையா விளையாடுங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
1: யோசனை பண்ணி சொல்றேன், நான் கொஞ்சம்
2: மக்களை நீங்களும் இதே போல விளையாடணும், மறக்காம கால் பண்ணுங்க 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
0: அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே கீழே அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் மேலேன்னு சொன்னால் நீங்கள் மேலே இருக்க பறவைகள் சொல்லணும், கீழே அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய விலங்குகளை சொல்லணும்.
2: இந்த அன்னைக்கான விளையாட்டோட ரூல்ஸ், இந்த விளையாட்டு விளையாடுனா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இதனை தொடர்ந்து நேரம் இப்போ 9:22 தாண்டி போயிட்டு இருக்கு. சோ எஃப்எம் 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க, வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இது வாக்கர் மற்றும் பிரதீபா அவங்களோட பேசிட்டே இருக்கோம். இப்போ மார்ட்டின் காட்டஞ்சோட பைக்கில் போலாம் வா அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு நம்ம மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: அதாவது நாங்க மேலே அப்படின்னு சொன்னா நீங்க மேலே இருக்கக்கூடிய பறவைகளை சொல்லணும், பறவைகள் பேர் சொல்லணும். கீழே அப்படின்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய விலங்குகளோட பேர் சொல்லணும். இதே நாங்க மாத்தி மாத்தி கேட்போம், நீங்க மாத்தி மாத்தி அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். சோ இந்த கேம்ல நம்ம கூட விளையாடுறதுக்காக நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: உங்களுக்கான முதல் கேள்விகள், மேலே மேலே மேலே. கீழே மேலே கீழே. அடுத்து மேலே கீழே மேலே. ஒட்டகம் ரெண்டு டைம் சொல்லிட்டீங்க போல. ஒட்டகம் ரெண்டு டைம். ஓகே ஓகே அண்ணா, ரொம்ப நன்றிங்க அண்ணா. நன்றி நன்றிங்க அண்ணா, நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாடு கேட்டுவாங்க மக்களே.
3: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்ன நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன் உன்னை பார்க்க, உன் கைய பிடிக்க, உன் கண்ணுல தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க வந்துட்டு இருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் சிரிப்புலையும் என் கவலையும் மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன்னு. Let's go.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: சிறுதானியம் உணவில் சேர்ப்போம், சீரான ஆரோக்கியம் வாழ்வில் பெறுவோம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
4: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
3: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
4: லக்னோ.
5: படுத்து நிமிஷம் நாளை தாங்க முடியலையே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு. இந்த மேலே கீழே விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னா மறக்காம கால் பண்ணுங்க.
2: 9787070108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்ப நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திவான் பிரதீபா, சேலம் பெரும்பாலிருந்து எழுநரசி நிலையத்தில் இருக்கீங்களா? நம்ம அந்த சொன்ன
2: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்ப்பா.
2: ஓகே ஓகே அக்கா.
3: எப்படி இருக்கு வாழைப்பழங்கள்?
2: நல்லா வெயிலா இருக்குக்கா. உங்களுக்கு?
1: மேலே கீழே மேலே
3: யானை
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதிபாவனர். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க எங்கள் கூட. இன்றைக்கி வந்து மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். நாங்கள் மேலே கீழே மேலே அப்படின்னு சொன்னால், மேலேன்னு சொன்னால் மேலே பறக்கிற பறவைகள் பேர் சொல்லணும், கீழே அப்படின்னா விலங்குகள் பேர் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னு நம்ம இருக்கோம். கால் பண்ணுங்கள், 9787-707-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கேன் ஜெய்காலி, பிடித்த எல்லாம் உங்களுக்கு?
1: அற்புதமா போயிட்டு இருக்கேன்.
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க மேலே இருக்கிறீங்களா கீழே இருக்கிறீங்களா?
1: நாங்க மேலே கீழே
3: ரெண்டுமே இல்லாம நடுவுல இருக்கோம்.
2: ஜோக்கா இருந்தது, மேலே கீழே கீழே மேலே அப்படிங்கும் போது பரவாயில்ல, ஏதோ வித்தியாச வித்தியாசமா யோசிக்கிறாங்கப்பா அப்படின்னு.
1: சரிங்கண்ணா, விளையாண்டுருவோமண்ணா.
2: சரி, அதுக்கு முன்னாடி நேத்து மழை பெஞ்சுதா நம்ம ஊர்ல?
1: அண்ணா இல்லைங்கண்ணா, நேத்து இன்னைக்கும் வெயில் தான்.
2: ரெண்டுனா வேலூர்ல பயங்கரமா மழை அப்படின்னு பேச்சுது. இன்னைக்குதான் கொஞ்சம் வெயில் அப்படிங்கறதே எப்படி பாத்துருக்கு, அதனாலதான் கேட்டேன். சரி, சேலம்ல எப்படி இருக்கு?
1: இல்ல, நேத்து நேத்து வெயில்னா இன்னைக்கும் வெயில்னா.
2: சரிப்பா, சரி
1: சரிங்கண்ணா, விளாண்டுருவோமா?
2: போல போல.
1: ஓகேண்ணா, உங்களுக்கான முதல் மூணு மேலே கீழே மேலே.
2: மைனா, மான், குருவி.
1: மைனா, மான், குருவி, சூப்பர் அண்ணா. அடுத்த கீழே கீழே கீழே.
2: யானை, சிறுத்தை, புலி.
1: ஓகே, கீழே மேலே மேலே.
2: ஓகே, காண்டாமிருகம், வானத்துல பறக்கக்கூடிய பறவை புறா, மைனா.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி
2: அண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இந்த உங்களுக்கும் சூப்பர் ஃபேண்டஸி டிவி மீட்டோம், இருவருக்கும் நன்றி, பாய்
1: பாய் அண்ணா, பாய். காட்பாடியிலிருந்து சந்திரசேகரான கால் பண்ணி சூப்பராக விளாண்டாரு, ரொம்ப நன்றி. நான் அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுமா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த மேலே கீழே விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் மேலேன்னு சொன்னால் நீங்கள் மேலே இருக்கிற பறவைகள் பெயர் சொல்லணும், கீழேன்னு சொன்னால் கீழே இருக்க விலங்குகள் பெயர் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள், 107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்கள் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்
1: தெரியுமா? விளையாடுவோமா? மேலே மேலே மேலே
3: மேலே மேலே மேலே.
1: சிட்டுக்குருவி. ஓகே, அடுத்து கீழே மேலே கீழே
3: மேலே. கரப்பான்பூச்சி. மேலே காகம்.
1: ஓகே,
3: கீழே மண்புழு.
1: ஓகே, அடுத்து கீழே கீழே மேலே
3: மேலே பாம்பு. நண்டுவாசி.
1: சூப்பர் சூப்பர் பார்த்து பண்ண அருமையா, ரொம்ப நன்றி அண்ணா, நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் மற்ற பிரதிப்பாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனாயப்பம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர், உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே கீழே அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த மேலே கீழே விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் மேலே கீழே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேலே பறக்கிற பறவை பெயர் ஒன்றும் கீழே போகிற விலங்கு பெயர் ஒன்றும் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் திவா தம்பி, நல்லா இருக்கீங்களா?
4: வணக்கம் வணக்கம் அண்ணா, அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
4: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுறோம் தெரியுமா?
7: மேலே கீழே
4: இல்ல இல்ல, நான் கீழே இருக்க எந்த விலங்கு பூச்சிகள்

திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி என கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. நேரம் சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா 10:19 தாண்டி போயிட்டு இருக்கு.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகரனுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட நான் வந்து மேலே அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே பறக்கிற பறவைகள் பேர் சொல்லணும். அதுவே நான் கீழே அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் கீழே இருக்கிற விலங்குகள் பெயர் சொல்லணும், இல்லை பூச்சிகள் பெயர் கூட சொல்லலாம். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த பாடெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன்
1: ஹலோ சில்வியக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பர்வா இருக்கேன். திவாகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா, அருமையா இருக்காக்கா. சூப்பர் சூப்பர் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? மேலே கீழே விளையாண்டுருவோமா? சூப்பர் அக்கா. மேலே மேலே மேலே பறவை பறவை பெயரா சொல்லுங்க.
2: விமானம், கழுகு.
1: அக்கா, பறவை பறவை பெயரா சொல்லுங்க.
2: பறவை மட்டும்தான் சொல்லுங்க.
1: கழுகு, புறா, கிளிங்களா? சூப்பர் சூப்பர் அக்கா. அடுத்து உங்களுக்கானது கீழே மேலே கீழே.
2: பூனை.
1: சூப்பர் அக்கா. திரும்ப கீழே கீழே மேலே.
2: மாடு, ஆடு. மேலே வந்துட்டு என்ன சொல்றது? கிளி, புறா.
1: புறா. சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையால ரொம்ப நன்றி அக்கா. நன்றி நன்றி அக்கா, நன்றி
2: நன்றி நன்றி.
1: மேட்டூர் வட்டம் மயமுதூர்ல இருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:34 தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களுக்காக அருமையான பாடல் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: சத்தான உணவு உடலுக்கு பலம், ஊட்டச்சத்து மட்டுமே வாழ்க்கையின் நலம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
4: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
3: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
4: லக்னோ.
5: படுத்துல இமிச்சு நாளை தாங்க முடியலையே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மேலேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பறவை பெயர் சொல்லணும், கீழேன்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு விலங்கு பெயர், பூச்சிகள் பெயர் சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
7: நான் சூப்பராக இருக்கேன்.
6: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா? முதல் மூணு விஷயம் மேலே கீழே. மேலே
7: தாகம்.
6: ஓகேண்ணா. கீழே கீழே மேலே.
7: அடுத்து
6: மேலே மேலே கீழே.
7: மயில்.
6: மயில் ஓகே. இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டை நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக அற்புதமாக சமையல் விளையாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடா. மக்களே, உங்களுக்காக சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில், அதாவது நம்ம சோனா எஃப்எம்ல காத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அருமையான பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. உரமாக்குதல் அப்படின்றது ஒரு வளமான கரிம மண் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். தோட்டக்காரர்கள் மக்கிய உரத்தை ஒரு நல்ல காரணத்துக்காக கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை சேர்க்கறதோட மண்ணோட தன்மையையும் மேம்படுத்துது. தொடர்ந்து கரிம பொருட்கள் குப்பை மேடுகளுக்கு போறத தடுக்கவும் இது உதவியா இருக்கு. பொதுவான தவறான கருத்துக்களுக்கு மாறா வீட்டுல உரம் தயாரிக்கிறது அப்படின்றது சிக்கலானதா தான் இருக்கு. அதிக நேரம் எடுக்கிறதுனாலயோ, துர்நாற்றம் வீசுவதாவோ, அல்லது பூச்சிகளை ஈர்ப்பதாகவோ இருக்க வேண்டியதில்லை. உண்மையாலுமே தோட்டத்துக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத இடத்துல தோட்ட கழிவுகளை குவிச்சு வைக்கிறது போல வீட்டுல உரம் தயாரிக்கிறது ரொம்பவே எளிதா இருக்கலாம். உரமாக்கக்கூடிய பொருட்கள் ரெண்டு வகைகளா பிரிக்கப்படுது. பழுப்பு நிற பொருட்கள் மற்றும் பச்சை நிற பொருட்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பச்சை நிற பொருட்கள்ல காய்கறி கழிவுகள், தோட்ட கழிவுகள், காபித்தூள், புதிய இலைகள் மற்றும் புல்வெட்டுகள் இதெல்லாமே அடங்கும். பழுப்பு நிற பொருட்கள்ல காஞ்ச இலைகள், வைக்கோல், மரத்தூள், மரப்பட்டை, செல்ல பிராணிகளோட முடி, துண்டாக்கப்பட்ட காகிதம் மற்றும் அட்டை இதெல்லாமே அடங்கும். உர குவியல்ல எண்ணெய்கள், பால் பொருட்கள், இறைச்சி, மீன் அல்லது எலும்புகளை சேர்க்கறத தவிர்க்கணும். இந்த பொருட்கள் உரமாக்கும் செயல்முறையை மெதுவாக்குறதோட பூச்சிகளையும் ஈர்க்கக்கூடும். நாய் அல்லது பூனை கழிவுகளை ஒருபோதும் உரமாக்க வேணாம். பெரும்பாலான உரக்குவியல்கள் விதைகள் அல்லது நோய்கிருமிகளை கொல்லும் அளவுக்கு சூடாகாம இருக்கிறதுனால நோய்வாய்ப்பட்ட தாவரங்கள் அல்லது விதைவிட்ட களைகளை சேர்க்கறத தவிர்க்கணும். மக்கிய உரக்குவியலை உருவாக்குறப்ப பச்சை மற்றும் பழுப்பு நிற பொருட்களோட சரியான விகிதத்துல மனசுல நம்ம வச்சுக்கணும். பொதுவா கன அளவின்படி ஒரு பங்கு பச்சை நிற பொருட்களுக்கு 2 அல்லது 3 பங்கு பழுப்பு நிற பொருட்கள் அப்படின்ற விகிதத்தை இலக்காக நம்ம வச்சுக்கணும். ஒரு பங்கு அப்படின்றது ஒரு வாளி, தள்ளுவண்டி அல்லது வேறு எந்த கொள்கலனாவும் இருக்கலாம். சரியான விகிதங்களை பராமரிக்க பச்சை மற்றும் பழுப்பு நிற பொருட்களை அளவிட ஒரே கொள்கலனை பயன்படுத்துறத உறுதிப்படுத்திக்கணும். மக்கிய உரம் தயாரிக்க தண்ணீர் மற்றும் ஆக்சிஜன் ரெண்டும் தேவையா இருக்கு. மக்கிய உரக்குவியல ஈரப்பதமா இருக்கணும். ஆனா ஈரமா இருக்க கூடாது. அது காஞ்சிருச்சு அப்படின்னா மக்கக்கூடிய செயல் நின்னு போயிரும். வறண்ட காலங்கள்ல குழாயிலிருந்து தெளிக்க கூடிய தண்ணீர் உதவியா இருக்கும். அதிக ஈரமானது குவியல் காற்றில்லாத நிலைக்கு போயிட்டு துர்நாற்றம் வீசக்கூடும். இது நடந்துச்சு அப்படின்னா மக்கிய

உரத்தை கிளறிட்டு தொடர்ந்து பழுப்பு நிற பொருட்களை சேர்க்கணும். மக்கிய உரம் தயாரிக்கிறதுக்கான எளிதான வழி, பச்சை மற்றும் பழுப்பு நிற பொருட்களை குவியலா உருவாக்கி அதை தானாவே மக்க விடுறது அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, உரமாக்குதல் அப்படின்றது ஒரு வளமான கரிம மண் ஊட்டச்சத்து அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
0: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai Hamari Zimmedari.
2: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
3: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
4: தி சென்னை பெஸ்டிசைட்,
3: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
4: தி சென்னை

0: மூன் ரோடு அருகில் சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
0: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும்

0: கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்னில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம பிரசன்னில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சீலா வேணுகோபால் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நீர் மேல செல்லக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மேடம் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அஞ்சாவது பாத்தீங்கன்னா, நீர் மேல செல்ற சில பூச்சிகள், அது கூட நன்மை செய்யற பூச்சிகள் தான். அதை நாவாய் பூச்சின்னு சொல்லுவோம், நீர் சறுக்கின்னு சொல்லுவோம். அப்படியே தண்ணி மேல அப்படி ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, சறுக்கி சறுக்கி போகும். அந்த பூச்சிகள் எல்லாமே ரொம்ப நன்மை செய்யற பூச்சிகள். என்னன்னா, செடியில இருந்து தெரியாம கீழே விழுற தத்து பூச்சிகள், புழுக்கள், இது எல்லாம் பிடிச்சி அது சாப்பிடும். இவ்வாறு இது கூட நன்மை செய்யற வகையை சார்ந்திருக்கு. இன்னொரு பூச்சி பாத்தீங்கன்னா, பிரத்யேகமா தத்து பூச்சி, பழுப்பு தத்து பூச்சியை சாப்பிடுற ஒரு நாவாய் பூச்சி இருக்கு. அது பச்சை நிறத்துல இருக்கும், சின்னது, புகையானே ரொம்ப சின்னது. அதை சாப்பிடுற ஒரு சின்ன நாவாய் பூச்சி, பச்சை நாவாய் பூச்சி, தண்டு பகுதியில அதிகமா இந்த புகையான் இருக்கிற ஏரியால இது நிறைய புகையான்களை சாப்பிடும். 7-10 முட்டைகளை ஒரே நாள்ல அது சாப்பிடும். அதாவது நம்மளோட புகையானோட முட்டைகளை, அல்லது அடல்ட் இல்ல நிம்ஸ் குஞ்சுகள், இளம் பூச்சிகளா இருந்தா ஒரு 5 பூச்சிகள் வரைக்கும் ஒரு நாள் இது ஒண்ணு சாப்பிடும். இது போக நமக்கு தெரிஞ்ச நிறைய பூச்சிகள் இருக்குல்ல, ஊசி தட்டான், இதெல்லாம் நம்ம நெல் வயல்ல பறந்துட்டு இருக்கிறத நம்ம பாத்துருக்கோம்ல, இது கூட நல்ல ஒரு நன்மை செய்யற பூச்சி தான். இதோட இளம் பருவம் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்கும், அதோட வளர்ந்த பருவம் தான் நம்மளுக்கு பறக்கிற அந்த தட்டான் பூச்சியா வெளியே வருது. எல்லாமே தண்ணி கடியில அந்த இளம் பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த செடி மேல வரைக்கும் ஏறி அங்க சாப்பிட்டு இருக்கிற புகையான்களை இது சாப்பிடும், இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற இளம் பூச்சிகள். அதே மாதிரி பறக்கிற இந்த ஊசி தட்டான் பூச்சி என்ன பண்ணும்னா, பறக்கும் பூச்சிகளை சாப்பிடும். அதாவது உதாரணமா அந்த பூச்சிகள், அப்புறம் வண்ணத்து பூச்சிகள், அப்புறம் வந்து தத்து பூச்சிகள் பறக்கும் போது அதை பிடிச்சு சாப்பிடுற கேரக்டர் இருக்கு இந்த ஊசி தட்டான். அதே மாதிரி சாதாரண தட்டான் இருக்குல்ல, தும்பின்னு சொல்லுவோம், அது கூட நல்ல ஒரு நன்மை செய்யற பூச்சி தான். ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் பிரிடேட்டர்ஸ், அதாவது பொதுவா எல்லா பூச்சிகளையும் சாப்பிடும். தீமை செய்யற பூச்சிகள்னு மட்டும் இல்ல, அதுக்கு எதிர வர்ற எல்லா பூச்சிகளையும் இது சாப்பிடும், ஜெனரலிஸ்ட் பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போக பாத்தீங்கன்னா எறும்புகள் இருக்கு, அப்புறம் வந்து இயர் பிக் அப்படின்னு சொல்ற ஒரு பூச்சி இருக்கு. அதை வந்து எப்படி தமிழ்ல சொல்லன்னு தெரியல, மூளை விட்ட பூச்சிகள்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கு. அதாவது அதோட பின்பாகத்துல ரெண்டு வளைந்த கொம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் அடிக்கடி பாத்துருப்போம், அது கையில கூட நல்லா சுருக்குன்னு பிடிக்கும் நம்மள. அதை வச்சு ஃபோர்செப்ஸ் இடுக்கி மாதிரி அதோட கீழ்பகுதியில ரெண்டு கொடுக்கு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து இந்த இயர்வி.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் வட்டாரம் குள்ளம்பட்டியிலிருந்து வெங்கடேசன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன மாதிரி விவசாயத்தோட நிலைமை இருக்கு, இப்ப தண்ணி எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கு, நாங்க என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எனக்கு வந்து 4 ஏக்கரை தோட்டம் இருக்கு. ஆனா ஒரு 2 ஏக்கரை வந்து கிணறு பம்செட்டு தஞ்சோடு இருக்குது. ஒரு 2 ஏக்கரை ஆனா ஒரு 57 தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்துக்கு வாய்க்கால் வெட்டி தண்ணி விட்டு சீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அது வந்து வருஷம் ஒரு தடவை தென்னை மரத்தை வந்து ரெண்டு பக்கமும் பாதியா தச்சிக்கணும் ஒட்டடிக்கு. அதுல ஒரு 1.5 வாணி மாதிரி எடுத்து விட்டுருணும். எடுத்து அதுக்குள்ள வந்து இந்த மாட்டு எருவு அந்த மாதிரி உரம் கலப்பு உரம் அதை ஒரு பகுதி போட்டு மண்ணை போட்டு மூடிடணும். தண்ணி விட்டுட்டு இருக்கணும். அடுத்த வருஷம் அடுத்த பேர் பாதிய வாண்டி எடுத்து எருவு போட்டு எருவு கலப்பு உரம் போட்டு அதுக்கு தண்ணி காய்ச்சி தண்ணி பாய்ச்சணும். இப்படி மாத்தி மாத்தி பண்ணா நல்ல உரம் இருக்கும். மரத்துக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல தேங்காய் காய்க்கும். அதை செஞ்சாதான் மரம் காய்க்கும். தண்ணி என்னதான் இப்ப தண்ணி கட்டினாலும் மேல் மழை பெய்யணும். மேல இருந்து மழை பெஞ்சாலும் மேல் மழை பெஞ்சாதான் தண்ணி தென்னை மரத்துல பாலை விடும். பாலை வெடிக்கும். வெடிக்கும் போது பிஞ்சு வரும். அந்த பிஞ்சு வந்து அப்படியே நிற்கும். மழை பெய்யறனாக்கா பிஞ்சுலாம் வெயில கொட்டிடும். அதனால என்னதான் நீங்க கீழே தண்ணி கட்டினாலும் மேல் மழை தென்னை மரத்துக்கு அவசியம் வேணும். அதனால தென்னையை போட்டு நல்லா கவனிச்சா ஒரு மரத்துல குறைஞ்சபட்சம் வந்து 1 வருஷத்துக்கு 1000 காய் கிடைக்கும். நல்லா கவனிச்சா நல்லா ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு வெட்டுக்கு 4 குலை 3 குலை வெட்டு வாங்கணும். 3 குலை காய் வெட்டலாம். 1 குலை 25 காய் 30 காய் இருக்கும். 3 குலை வெட்டினா 100 காய் 110 காய் ஒரு ஒரு மரத்துக்கு.
0: மரங்களோட வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லி இருக்காங்க. ஏன்னா எப்பயுமே வந்து இயற்கையா வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதுக்கு நிறைய பலன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
3: புரதம் நிறைந்த உணவை சாப்பிடுவோம், உற்சாகத்தோடு வாழ்ந்துடுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை.
2: மச்சான் உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: ஓ, இங்க படுத்துல இமிச்சு நாளை தாங்க முடியலையே.

0: பட்டத்தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரிமீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, மண்ணில வாழ்ந்து கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அதை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம கூட வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மண்ணில் வாழ்ந்து கரும்பை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் இப்பொழுது நாம் காணலாம். வேர்ப்புழு, முதலாவதாக கரும்பு பயிரானது முழுவதும் காய்ந்து சருகாக மாறிவிடும் நிலைக்கு வரும். அவ்வாறு வரும் பொழுது நாம் கரும்பை அசைத்து பார்த்தாலோ அல்லது கையால் பிடுங்கி பார்த்தாலோ வெகு சுலபமாக கரும்பு கையுடன் வந்துவிடும். அவ்வாறு வரும் பொழுது அதன் அடிப்பகுதியான வேர்பகுதியை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அவ்வேர்கள் அனைத்தும் கடித்து மென்று உண்ணப்பட்டிருக்கும் அல்லது வேர்களே காணப்படாது. இவ்விரண்டு வகையான சேதங்களும் இருக்கும் பொழுது இச்சேதங்கள் எதனால் ஏற்படுகிறது என நாம் பார்த்தால், வேர்ப்புழு என ஒரு வகை புழுக்கள் கரும்பின் வேர்பகுதிகளை உண்டு கரும்பின் வேர்கள் செய்யும் பணிகளான நீர் உறிஞ்சுதல் மற்றும் சத்துக்களை மண்ணிலிருந்து கரும்புக்கு கடத்துதல் போன்றவற்றை தடுப்பதன் மூலம் கரும்பின் சோகையானது காய்ந்து விடுகிறது. இவ்வண்டின் இளம் புழுக்கள் வெண்மையாக இருக்கும். பூமியின் உள்ள வெண்மையான இளம் வேர்களை இவைகள் கடித்து உண்பதால் இவ்வேர்கள் காய்ந்து போய்விடும். சில சமயங்களில் கரும்பின் சதை பகுதியையும் இது உட்கொண்டு துளைத்து உட்செல்லும். இவ்வனப்பகுதியை ஒட்டிய நிலங்களில் கரும்பை பயிரிடும் பொழுதும் மணல் சாரியான இடங்களில் கரும்பை பயிரிடும் பொழுதும் இப்புழுக்களின் தாக்கம் வெகுவாக காணப்படுகிறது. இப்புழுக்களின் வாழ்க்கை சரிதமானது ஒரு வருட காலம் உண்டு. கோடை மழைக்கு பிறகு அக்டோபர் முதல் நவம்பர் வரை இவ்வண்டின் முட்டையிடும் காலமாகும். டிசம்பரின் முட்டை பருவம் 15 நாட்கள். இவ்வண்டின் வெண்மையான வெண்ணிற இளம் புழுக்கள் அங்கக பொருட்களை உண்டு மண்ணில் வாழும். இரண்டாம் மற்றும் மூன்றாம் பருவ புழுக்கள் வேர்களை கடித்து உண்டு அவற்றின் மூலம் தன் வாழ்க்கையை தொடரும்.
0: உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க கேட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மேம்பாட்டு பணிகள்ல இருந்து காப்பாத்தி அதை விறகா மாத்துறதுக்கு பதிலா ஒரு சரணாலயத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா ஆச்சரியமா தான் இருக்கு இல்லைங்களா? அர்ஜென்டாவின் மென்டோசாவில் பல நூற்றாண்டுகள் பழமையான ஆலிவ் மரங்கள் நகர்ப்புற விரிவாக்கம் அப்படின்ற ஒரு எதிர்பாராத அச்சுறுத்தல எதிர்கொள்ளுதுன்னு சொல்லலாம். முன்னாள் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், வணிக திட்டங்கள் மற்றும் பிற மேம்பாட்டு திட்டங்களுக்காக மாற்றப்படுறதுனால பல பழமையான மரங்கள் வெட்டப்பட்டு விறகா விற்கப்படுது. அதுல சில மரங்களுக்கு வேறு ஒரு கதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசரோ குடும்பத்தின் முடிவு செஞ்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல அந்த குடும்பம் 5000க்கும் மேற்பட்ட பழமையான ஆலிவ் மரங்களை இடமாற்றம் செஞ்சு இந்த சரணாலயத்தை உருவாக்கி இருக்காங்க. எமிலியோ சிசரோ தன்னுடைய பாதாம் வியாபாரத்துக்காக வாங்கின ஒரு நிலத்துல வளர்ந்திருந்த 3000 மரங்களோட இந்த திட்டம் தொடங்கி இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு பதிலா அவங்க அந்த நிலத்துல இன்னொரு பகுதிக்கு நகர்த்தி வட்ட வடிவங்கள்ல அமைச்சிருக்காங்க. மரங்களை காப்பாத்தக்கூடிய ஒரு முயற்சியா தொடங்கின இது மெண்டோசாவின் விவசாய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த பழமையான மரங்கள் தொடர்ந்து வளர்றதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு ஒரு குடும்ப பணியா மாத்தி இருக்காங்க. 2015 எமிலியோ சிசரோ தன்னுடைய பாதாம் உற்பத்தி தொழிலுக்காக மைபூல ஒரு நிலத்தை வாங்கினப்ப இந்த மீட்பு முயற்சி தொடங்கி இருக்கு. அந்த நிலத்துல 30 ஹெக்டேர் பரப்பளவுல 3000 ஆலிவ் மரங்கள் இருந்திருக்கு. அதை அகற்றுவதற்கு பதிலா சிசரோ அதை இடமாற்றம் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி அவரு அந்த மரங்களை 3 ஹெக்டேர் நிலத்துக்கு இடமாற்றம் செஞ்சு ஒவ்வொரு மரமும் தொடர்ந்து வளர்றதுக்கு இடமளிக்க கூடிய வகையில அதை வட்ட வடிவங்கள்ல நட்டிருக்காரு. ஆலிவ் ஆயில் டைம்ஸ் இதழுக்கு அளிச்ச பேட்டியில சிசரோ தன்னோட உந்துதலை எளிமையா விளக்கி இருக்காரு. ஆலிவ் மரம் ரொம்பவே உன்னதமான மரம், அதன் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் ஏற்பட்டிருக்கு. இந்த அசாதாரணமான ஏற்பாடு அவங்களுடைய தனிப்பட்ட ரசனையையும் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பாதாம் தோட்டங்கள் மற்றும் திராட்சை தோட்டங்களோட நேர்கோடுகளை பார்த்து நான் சோர்வடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த முதல் இடமாற்றமே இப்ப லாஸ் இன்மிக்ரான்டிஸ் சரணாலயமா உருவெடுத்திருக்கிறது தொடக்கமா அமைஞ்சிருக்கு. பல நூற்றாண்டுகள் பழமையான மரங்களை மதிப்புமிக்க மரபணு மற்றும் கலாச்சார வளங்களா விவரிக்குது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மரங்கள் மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கான வழிகளா இனப்பெருக்கத்தையும் பாதுகாப்பையும் அந்த ஆய்வு சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: ஒரு பொண்ணா இந்த சமுதாயத்தில் இருக்கிறது அப்படின்றது சவால்கள் நிறைந்ததா இருக்க ஆரம்பிக்கும். அந்த சவால்களை கடந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சு பல பேருக்கு வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேச போறோம். யார் அவங்க, என்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போறீங்க. நீங்க அங்க கண்டிப்பா வந்து எப்பயும் போல நார்மலா உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ஜாலியா சந்தோஷமா கடந்துகிட்டு இருப்பீங்க. அதை இன்னும் வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சவால்களை கடந்து இந்த வெற்றி பயணத்துல இருக்காங்க அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட பேசும்போது இன்னும் உங்களுக்கு உந்து சக்தியா இருக்க ஆரம்பிக்கும். சோ வாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: மேம் உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சார் என்னோட நேம் லதா மகேஸ்வரி, எல்எம் டெக்ஸ்டெக் சொல்யூஷன் என்னுடைய
1: எனக்கு இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின் போது இந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இதுக்கு சக்சஸ்ஃபுல் காரணம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் வொர்க் சார். கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப 10th வருஷம் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஹார்ட் வொர்க், டே அண்ட் நைட் நாங்க பார்க்க மாட்டோம். ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரங்கிறது எங்களுக்கு கிடையாது. எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லி இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். தென் தன்னம்பிக்கை. என்ன நான் நம்பினேன் ஃபர்ஸ்ட், என்ன யார் நம்புறாங்கிறத நான் எதிர்பார்க்கல. என்ன நான் நம்பணும், என்னால முடியும் அப்படிங்கறத ஒரு கோலா வச்சுதான் என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, இது ரெண்டு தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத லதா மகேஸ்வரி மேம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. மேம் இப்போ நீங்க இதுநாள் வரைக்கும் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. சோ எந்த தருணத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு எந்த தருணத்துல வர ஆரம்பிச்சது மேம்?
2: உண்மைதாங்க சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே நான் என்னோட மாணவர்களுக்கு சொல்றதும் அதுதான், எனக்கு நான் சொல்லிக்கிறதும் அதுதான். நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நான் யாருங்கிறதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எல்எம்டிக்ஸ் ஓட சிஇஓ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இவருடைய பொண்ணு இல்லை இவருடைய மனைவி அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஃபர்தர் எந்த ஒரு உமன் மேனா உமன்ஸ்னாவே வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கோம். ஒரு ஹுமன் வந்து இண்டிவிஜுவலா இருக்கணும், நம்ம யாருன்னா நாம யாருக்குன்றதுக்கான பதில தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தாங்க சார் நம்ம எல்எம்டெக்ஸ்.
1: நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கேன், ஆனா எனக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு எனக்கு வேணும்னு நினைச்சப்போல இருந்து நான் ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைச்சேன். எனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து லதா மகேஸ்வரி மேம் ரொம்ப அருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவங்களுடைய வெற்றி பயணத்துல என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது அதை எல்லாத்தையும் கடந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, LM Tech Solution அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய CEO-ஆ இருக்கக்கூடிய லதா மகேஸ்வரி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். லதா மகேஸ்வரி மேம், எல்லாருக்குமே வந்து நிறைய ஐடியா இருக்க ஆரம்பிக்கும். நீங்க டெக் ரிலேட்டடா நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோண ஆரம்பிச்சது? சோ எந்த அடிப்படையில நீங்க வந்து டெக் ரிலேட்டடா நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்க?
4: சார், ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணோம். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய பேத்துக்கு போய் சேரணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாங்க சார், நிறைய திறமைகள் இருக்கும், ஆனால் அவங்களால வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான். அதை நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நமக்கும் பயன்படணும், மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணதுதாங்க சார் நம்ம எஜுகேஷன் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே நாங்கள் அதை லீட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தனி மனிதராக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் என்னுடைய பேருக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், இன்னொன்னு எளிமையா சொல்லி கொடுக்கணும். இப்ப வந்து டீச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிப்பு அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. சோ அதுக்கு காரணம் என்னன்னா புரியற மாதிரி யாரும் சொல்லி தரதுக்கு இல்ல. சோ அப்ப நான் வந்து என்னோட லைஃப்ல இந்த இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்தது காரணம் இது ஒண்ணு. நான் சொல்லி கொடுக்கணுங்கிறது மட்டும் என்னோட நோக்கம் இல்ல, அது மத்தவங்களுக்கு போய் சேரணும். அப்ப புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுக்கணும். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எடுத்து அந்த மெத்தட்ஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33,000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் எங்க அகாடமிக் மூலமா ட்ரைனிங் கொடுத்துருக்கோங்க சார்.
3: 33,000 மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கே ரொம்ப வந்து வியப்பா இருக்கு மேம். மேம், இப்போ நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு போது எந்த தருணத்துல வந்து இது ஒரு பிராண்டா நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது?
4: சார், அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி சொல்றது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா தருணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க சார், பல இன்னல்கள் இருந்து நம்மளை வந்து நம்பாத ஒரு சூழ்நிலையில நம்ம ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கறது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, LMTech அப்படின்ற ஒரு கம்பெனியை இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தொழில் முனைவோரா வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் லதா மகேஸ்வரி மேம். அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். லதா மகேஸ்வரி மேம், நீங்க இப்போ பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன்
2: இருக்கும். அது இல்லாம என்னோட ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஜென்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோ ஒரு உமனா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபீல்ட்ல மீனி ஃபார் டெக் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உமன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. சோ அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் சவால்கள் எல்லாமே இருந்து அதெல்லாம் கடந்துதாங்க சார் இந்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதாவது என்னோட வாழ்க்கையில சவால்கள் இருந்தா பரவாயில்ல, என்னோட வாழ்க்கையே சவாலா தான் இருக்கு அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. அந்த சவால்கள் எல்லாத்தையும் கடந்து நான் இப்போ என்னோட LMTech அப்படின்ற ஒரு நிறுவனத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம கூட லதா மகேஸ்வரி மேம் ரொம்ப அருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. மேம், நீங்க வந்து இந்த LMTech அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா யாருக்கும் தெரியாத இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல மேம், அந்த உழைப்பை பத்தி சொல்லுங்க மேம்.
2: சார், அதாவது வந்து ஃபினான்ஷியலா, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம போய் யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா நம்மளை நம்பணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஒரு பையனை கூட நம்பிடுவாங்க சார் ஒரு பிசினஸ்ங்கிற விஷயத்துல. ஒரு பொண்ணை நம்பி பிசினஸ் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தயக்கம் காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நாமளே, ஏன்னா ஃபேமிலியில இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்குள்ள விதைச்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அது நம்மளுடைய நோக்கமா இருக்கு, குறிக்கோளா இருக்கு. அப்படிங்கும் போது அதுக்கு தேவையான விஷயங்களை நாம தான் ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சேங்க சார். ஐடி போயிட்டு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் டியூஷன்ஸ் எடுப்பேன். அடுத்து என்னென்ன ஒர்க் கிடைக்குதோ எல்லா ஒர்க்கையுமே நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை கடன் வாங்கி பண்ணக்கூடாது, நம்மளே அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபினான்ஷியலி வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்ததுங்க சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா என்னுடைய சைல்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இப்போ எங்களுடைய ஃபீல்டே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல். ஸோ இந்த ஃபீல்டை விட்டு நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் தட் நாங்கள் இதில் கண்டினியூ பண்ணவே முடியாது. ஸோ அப்படிங்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேபி வச்சுட்டே தான் என்னுடைய கேரியர் வந்து ரன் பண்ணேன். ஸோ அதில் வந்து என் கூட சேர்ந்து என்னுடைய பேபியும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எல்லாத்துக்குமே என்னுடைய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க சார், என்னோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், எங்கள் மாமனார் ஆகட்டும். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட். இன்றைக்கி நான் வந்து குழந்தை என்னோட குழந்தை பிறந்து நான் ஒரு 17 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஆஃபீஸ் திரும்ப ரீஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் எனக்கு இன்னைக்கு ப்ரெக்னன்சி அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் பெயின் வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போனால் ஆஃப்டர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 டேஸ் வீட்டில் இருந்துட்டு குழந்தையோட நெக்ஸ்ட் நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை நம்ம இந்த ஜாபை விட்டு, ஐ மீன் ஜாப் மீன்ஸ் இதை நான் அவ்வளோ நேசிச்சதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம எந்த ஸ்டேஜிலுமே விட்டுறக்கூடாது, அதை ட்ராவல் பண்ணி நம்ம கொண்டு போகணுங்கிறது மட்டும் தான் நோக்கமாக இருந்ததுங்க சார். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நான் கொண்டுட்டு வந்தேங்க சார்.
1: கண்டிப்பா மேம், நீங்க இன்னைக்கு உங்களுடைய நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் தான். ஸோ அதுதான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு இருக்கு, அந்த ஃபேமிலி சப்போர்ட்னாலதான் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணமா மாறி இருக்குன்னு சொல்லிங்க இல்லையா. ஸோ அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த நிறுவனத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான காரணமா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லதா மகேஸ்வரி மேம் கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: பழமும் காயும் தினமும் சாப்பிடுவோம், பல நோய்களை தள்ளி வைத்திடுவோம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
4: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
3: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
4: லக்னோ.
5: ஓ, இங்கே படுத்து நிமிஷம் நாளை தாங்க முடியலையே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல எல்எம் டெக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுல வெற்றிகரமா பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கக்கூடிய லதா மகேஸ்வரி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. லதா மகேஸ்வரி மேம், இப்போ நீங்க வந்து இந்த எல்எம் டெக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமா வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா இதுல கண்டிப்பா ஆரம்ப காலகட்டத்தில்
2: இது வந்து நான் பிசினஸ் பண்ற எல்லாத்துக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பிசினஸ் பண்றோம், நிறைய லாபம் வருது, நஷ்டம் வருது, அதெல்லாம் தாண்டி நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதே நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணணுங்க சார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்பையில இருந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு நிறைய லேக்ஸ் வரும் போதெல்லாம் அதுல இருந்து டிராவல் பண்ணி மேலே வந்துட்டோங்க சார்.
1: அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட முதலீடு அப்படின்றது இருக்கிறதையும் தாண்டி அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம், அது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற நேரத்தில் திடீர்னு ஒரு பின்னடைவு அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கலாம். அதை சமாளிக்கிறதுக்கும் நம்ம கிட்ட பணம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றத வந்து, அதாவது புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம கூட இன்றைக்கி தெளிவாக லதா மகேஸ்வரி மேம் சொல்லியிருக்காங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து இந்த எல்எம் டெக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து கோடிங் அதுக்கப்புறமேட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாணவர் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட மாணவர் ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது, ஏதாவது ஒரு மாணவர்கள்லாம் சொல்லியிருக்காங்களா?
2: சார், அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படித்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா கம்பெனியில் கிட்டத்தட்ட 1 lakh சேலரியில் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. என்னுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பிஸ்னஸ் போகணுங்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாருக்கும் ஒரு லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய பெரிய ட்ரீமேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டீச் பண்ணி நல்லா எடுத்தீங்கன்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, நம்ம டீச் பண்ணி அவங்க லைஃப் செட்டில் ஆகிடுச்சு அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க சார். இப்போ இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஐடியிலே நிறைய ஏர்ன் பண்ண முடியும், பட் ஏர்னிங்ஸ்க்காகன்றது இல்லை, அதில் திருப்தி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆசிரியரா இருந்து நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட லைஃபை செட்டில் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி வந்து வேற, அதை வாயில சொல்ல முடியாதுங்க சார். அது ஒரு அலாதியான ஒரு இன்பம்.
1: சோ நான் சொல்லி கொடுத்து என்னுடைய மாணவர் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனில போய் ஜாப் பிளேஸ்மென்ட் ஆகியிருக்காரு அப்படின்னும் போது அது ரொம்ப, அதாவது அளவற்ற சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத ரொம்ப அருமையா நம்ம கூட லதா மகேஸ்வரம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: மனதை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு திக்கும் நம் குரல்,
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
5: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆனா நிறைவு பகுதிக்கு முன்னாடி நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரா நம்ம கூட பேசிட்டு இருக்கக்கூடிய லதா மகேஸ்வரி மேம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்எம் டெக் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கக்கூடிய லதா மகேஸ்வரி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். லதா மகேஸ்வரி மேம், இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க?
6: சார், அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சார், அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சார், எந்த ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அது உமனா இருந்தாலும் சரி மென்னா இருந்தாலும் சரி, அதுல மினிமம் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணுங்க சார். அது வந்து ஒரு விஷயத்த நான் வைக்கிறேங்க சார். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்றத விட நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்களுடைய நோக்கம் எல்லாமே என்னன்னா, நான் படிச்சு முடிச்ச உடனே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு போறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் மினிமம் இப்ப நான் சொல்றது எல்லாமே அது வந்து சர்வீஸ்க்காக, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க மினிமம் ஒரு 1 or 2 years வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு தொழில ஆரம்பிக்கும் போது அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். ஸோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா தொழில்களுக்குமே இதாக இருக்குங்க சார்.
5: ஒரு நிறுவனமோ ஒரு தொழிலோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நமக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸில் சவால்கள் இருந்தாலும் சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவை அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட லதா மகேஸ்வரி மேம் ரொம்ப அருமையாக பகிர்ந்துருக்காங்க. மேம், இப்போது பெண்களுக்குள்ள ஐடியா அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும், அதை வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து அவங்க என்ன மாதிரியான நடைமுறைகளை அன்றாட வாழ்க்கையில பின்பற்றணும் மேம்?
6: சார், நான் இந்த இடத்துல ஒரு என்னுடைய எங்க எல்எம் டெக்ஸோட ஒரு கோட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க சார். யூஸ் எவ்ரி செகண்ட் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, மேக் டுமாரோ ஈவன் பெட்டர். நான் வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு வாய்ப்பா பாக்குறேங்க சார். அதாவது வந்து வாய்ப்புங்கிறது நமக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சார். இன்னொன்னு, அது நம்ம தேடி வரணும் இல்ல நம்ம அதை தேடி போகணுங்கிறது கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிற நேரம் தான் நம்ம வாய்ப்பு. நம்ம அந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி அடுத்து நம்ம அந்த நேரத்துல என்ன பண்ணலாங்கிறது எல்லாமே திட்டமிட்டு நம்ம பண்ணோம்னாவே நம்ம ஒரு சக்சஸ் பார்த்து நமக்கு கிடைக்குங்க சார். அதாவது வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா நிறைய விஷயங்களை ஆசைப்படுறோம், அதுக்காக உழைப்பையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும், நல்லா ஏர்ன் பண்ணும், இல்ல ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற தாட்ஸ்ல இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு தேவையான நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்ல வரேங்க சார். இதுவே சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது அதை திட்டமிடுங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அதை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் அப்படிங்கறது தாங்க சார் என்னுடைய விஷயம். ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணி அதுக்கான நேரத்தை கொடுத்து அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு அந்த செயலை ஸ்டார்ட் பண்ணும் போது அது இன்னும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா டிராவல் ஆகும் சார். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இது கொஞ்சம் கிளஞ்சா கூட இருக்கலாம், நம்ம பிசினஸ் அப்படிங்கறதுல ஒண்ணு வரும்போதுங்க சார், நமக்காக நம்ம உழைக்கிறோங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்கிறோங்கும் போது நம்ம இன்னொருத்தங்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இதே வந்து நம்ம கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணும் போது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லா பெண்களுமே அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுல அவங்களுக்கு பிடிச்ச தொழில ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் சார்.
5: கண்டிப்பா மேம், நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து நிகழ்ச்சியில நேயர்கள் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இருக்கட்டும், இல்ல பெண்களா இருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வா அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் எடுத்து ரன் பண்றது அப்படின்றது பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத அவங்க கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு?
6: சார், உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுடைய க்வெஷ்சன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். உங்களுடைய நோக்கங்களுமே ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஏன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய எல்லா முகங்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க சார். என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இது இன்னும் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க சார். என்ன சூஸ் பண்ணதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
5: ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் உங்களுடைய எல்எம் டெக் அந்த நிறுவனத்தை எப்படி ஆரம்பிச்சிங்க, அதில் சவால்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய அடையாளத்தை எப்படி உருவாக்கி நம்ம சேலம்ல எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்திருந்தீங்க, ரொம்பவே நன்றி மேம். நேர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் எப்பவும் போல லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃபம், சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யானா வந்தாச்சு உங்க கூட பேசுறதுக்காக. சரி சத்யா, அந்த ஒரு மணி நேரம் எதை பத்தி நம்ம பேச போறோம், எதை பத்தி நம்ம கலந்துரையாட போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து எக்ஸைட்மெண்ட்டா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தாங்க நானும் பயங்கர எக்ஸைட்டிங்கா வந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஊருக்கு ஃபேமஸ் ஆனது நிறைய விஷயங்கள் இருக்குது. இரும்பு, அதுக்கப்புறமா ஜவ்வரிசி, அதுக்கப்புறமா மாம்பழம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய ஊருக்காக ஸ்பெஷலான ஒரு விஷயமா, பெயர் போன ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய சேலம் இன்னொரு ஒரு இயற்கையான ஒரு கட்டமைப்புக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். என்ன அப்படின்னா மலைகள். நம்மளுடைய சேலம் சுற்றியுமே வந்துட்டு நிறைய மலைகள் இருக்குது. மலைகள் சூழ்ந்த பகுதி தான் நம்முடைய சேலம் மாவட்டமாகவும் இருக்குது. நம்முடைய சேலத்துக்கு ஒரு தனி அழகு அப்படின்னாவே இந்த மலைகள் தாங்க. ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் மருவி, இன்னொரு பக்கம் பசுமையான மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ஏற்காடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏற்காடு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு வரது என்ன அப்படின்னா சுற்றுலா, குளுமையான காற்று, மலைப்பாதை, பசுமை, வியூ பாயிண்ட்ஸு, மேகங்கள், காஃபி தோட்டங்கள். அப்படியே கொஞ்சம் மேலே போன அப்படின்னா சுற்றுலா பயணிகள், ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், புதிய சாலைகள், புதிய கட்டிடங்கள், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வரும். சரி, இது எல்லாமே வந்துட்டு வளர்ச்சியா இல்லை இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய இயற்கைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பா. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டல் கட்டணும் வச்சுக்கோங்களேன், ஒரு ரிசார்ட் கட்டுறோம் அப்படின்னா அந்த ரிசார்ட் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்களை நம்ம வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த இடத்துல மரங்களை வெட்டுவோம், திரும்ப அந்த இடத்துல வந்துட்டு கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வரும்போதும் போகும்போதும் சரி, பிளாஸ்டிக் குப்பைகள், பிளாஸ்டிக் வேஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு இங்கே போடும்போது அது மூலமாக வந்துட்டு இயற்கை பாதிப்படையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சுற்றுலாத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுனில் போயிடும். சுற்றுலா அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாவே அது கொஞ்சம் மன அமைதியை வந்துட்டு தரும். அந்த மன அமைதிக்காகவே வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சரி, இதுக்கு என்ன தான் வந்துட்டு தீர்வு? நம்ம வந்துட்டு இந்த மலைகளை வந்துட்டு எல்லாம் அந்த மரங்கள் எல்லாத்தையுமே அழித்து நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து சுற்றுலாத்துறைக்கான வளர்ச்சியாக இருக்குமா, இல்லை மரங்களை வெட்ட வேண்டிய நிலை வந்துட்டு இயற்கையோடைய பாதிப்பாக இருக்குமா? இதுதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா மலைப்பகுதிகளில் மரங்களை வெட்டி விரிவாக்கம் செய்வது சுற்றுலா வளர்ச்சியாக இயற்கையின் பாதிப்பா? மலைப்பகுதிகளில் மரங்களை வெட்டி விரிவாக்கம் செய்வது சுற்றுலா வளர்ச்சியா அல்லது இயற்கை பாதிப்பா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மலைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சுற்றுலாத்துறைக்கான வளர்ச்சியா இல்ல இயற்கையின் பாதிப்பா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம், குறைகள் பேசுறேன்.
6: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
7: அதாவது இயற்கை வளங்கள் வந்து அழியப்படுறது அப்படின்னா வந்து சுற்றுலாவினால சுற்றுலா வளர்ச்சி இருக்கலாமே, ஆனா வந்து இயற்கை வளங்கள் அழிஞ்சுட்டு தான் வருது. எப்படிங்கன்னா ஒரு மலையில வந்து ஒரு சுற்றுலா ஸ்தலம் அமைக்கும் போது அதுக்கு ரோடு போடணும், அதுக்கு எத்தனையோ மலை மரங்களை வெட்டி பாதையை ஏற்படுத்தி இப்படி எல்லா மலை வளர்ச்சிகளை வந்து அழிச்சுட்டே போகும்போது அங்க சுற்றுலா போய் அங்க என்ன வளத்தை பார்க்க முடியும்னு, அங்க வந்து சுற்றுலாவில் போய் எதை பாக்குறாங்க? ஒண்ணு பார்க்க முடியாது, எல்லாம் மரம் மட்டும் எல்லாம் அழிச்சு போற ஒரு மாட மலைகளா கட்டிடுறாங்க. அப்ப நாங்க எந்த போய் சுற்றுலா பாக்குறீங்க? சுற்றுலா வளர்ச்சி இருக்குது அப்படின்னா வந்து மலை வளம், இயற்கை வளம் எல்லாம் அழிக்கப்பட்டுட்டா வந்து சுற்றுலா வளரும்.
6: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பரா
7: என்னுடைய கருத்துங்க.
6: சூப்பர் சூப்பரா,
7: இயற்கை வளங்க அழிக்கப்படுவீங்க, இயற்கை வளம் அழியுது.
6: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப அருமையாவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு சுற்றுலாத்துறை வளர்ச்சி மூலமாக வந்துட்டு வளர்ச்சி ஏற்படுறத விட நம்மளது வந்துட்டு அழிவுகள் தான் அதிகமாக ஏற்படுது, முக்கியமாக வந்துட்டு இயற்கை பாதிப்புகள் தான் வந்துட்டு அதிகமாக வருது அப்படி மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை கஸ்தூரி அண்ணா பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்து தான் உங்களுக்காக எலெக்ஷன் சிந்தலுக்கு சமுதாய வானொலியோட.

0: FM 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: சத்தான உணவை தினமும் சேர்ப்போம், சந்தோஷமான வாழ்வை பெறுவோம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மலைப்பகுதிகளில் மரங்களை வெட்டி விரிவாக்கம் செய்வது சுற்றுலாத்துறையுடைய வளர்ச்சியா இல்லை இயற்கையின் பாதிப்பா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா பேசிட்டு இருக்கோம். இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ ஒரு நேயர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். சோனா பொன்மணியின் இனிய தொகுப்பாளர் சத்யா அவர்களுக்கும் நமது அன்பு நேயர்களுக்கும் இனிய நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆலவங்க.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களுடைய கருத்துக்கள்.
2: மலைப்பகுதியில் மரங்களை வெட்டது வந்து சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவுதா இல்ல இயற்கை பாதிப்புன்னு கேக்குறீங்க இல்லையா?
1: ஆமாண்ணா, ஆமாண்ணா.
2: அதே சுற்றுலா வளர்ச்சிக்கு அதெல்லாம் வந்து மழை புயல் அடிச்சாங்கன்னா எப்படி காற்று எப்படி நல்ல காற்று கிடைக்காது? இயற்கை இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாது இல்லையா? மற்ற அப்படியே ரிசர்ச் அதுன்னு பண்ணி எதுவும் கட்டினாலும் அவங்க என்ன செய்யணும்னா, அதுக்கு மரம் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மரம் வைக்கணுமே வைப்பாங்களா? அதே வந்து அதை தொழில்நுட்பத்துக்கு ஒரு நல்ல இடங்கள்லாம் இருக்கிற இடத்துல நட்டு வைக்கணும் மலைப்பகுதியில, ரைட்டுங்களா?
1: கரெக்ட்.
2: எந்திரமும் பிடிங்க வேற பக்கம் அப்படியே அந்த பழைய காலத்து மாதிரி அப்படியே நடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இது பண்ணணும். இயற்கை பாதிப்பு பாதிப்பாயில் மலைப்பிரதேசமா இந்த என்ன இங்க கீழே இருக்கிற இதுகள் எந்த அளவுக்கு மரங்களை எல்லாம் அழிக்க அதை ஆரம்பிக்கிறோம், சுத்தமான காற்று கிடைக்காது. அப்புறம் வெப்பமாக அந்த எல்னினோன்னு சொல்றோம், எல்னினோ நல்லா இருக்கும். மொத்தத்துல மரங்களை வந்து பிடிக்கிட்டே வேற இடத்துல நல்ல புறம்போக்கு இடத்துல வைக்கணும். மலைப்பிரதேசமா இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த இல்லைன்னா அது நிச்சயமா இயற்கைக்கு பாதிப்பு தான்.
1: சூப்பர்ணா, ரொம்ப சூப்பராவே.
2: சரியான பாதிப்பு, ரொம்ப பாதிப்புங்க அது. அதனால மாட்டு பொருள் இதுனாலும் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை எடுக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் வேற இடத்துல வச்சுட்டு அங்க ரிசர்ச் செய்யணும் வச்சாலும் வேற இடத்துல அப்படியே அந்த மரத்தினுடைய ஆயுட்கால வெட்டாம அது வேற இடத்துல அப்படியே நட்டு வைக்கிற முறையில தான் ஃபாலோ
1: பண்ணுவாங்க.
2: நல்லா இருக்கும். மரங்கள் அழிக்கிறது இயற்கை நிச்சயமா ஆபத்து தானுங்க. அதை நான் ஆணித்தரமா கூறுகிறேன் சத்யா, எல்லாம்
1: கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. திருப்பூர் ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே இருந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக நம்ம மரங்கள் இருந்தால் மட்டும்தான் சுற்றுலாத்துறை வளர்ச்சி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மத்தன் தங்கத்துறையுடைய யாரு அவ இங்க இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
4: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான். கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
2: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
4: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
5: படத்துல இமிச்சு என்னால தாங்க முடியலையே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி, மரங்களை விட்டு உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சி சுற்றுலாத்துறையுடைய வளர்ச்சியா இல்லை இயற்கையுடைய பாதிப்பா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அரசாங்கத்துக்கு வருவாய் அப்படிங்கறது வருதுதான். அதனால மலைப்பகுதிகளில் அழிச்சு அதுல சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணணும், அப்பதான் அழகு அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இயற்கை அப்படின்னாவே அதிகமான மரங்கள் செடி கொடிகள் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா இந்த மரங்கள் செடி கொடிகள் அற்ற ஒரு சமுதாயம் அப்படிங்கறத நம்ம உருவாக்கிட்டு அதுல சுற்றுலால கருமானம் அப்படிங்கறத பாக்குறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய ஒரு குற்றம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்காம ஒரு சுற்றுலானுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்ட்டு நம்ம நினைச்சு சில இடர்பாடுகள் இயற்கைக்கு கொடுக்கும் பொழுது நாம தான் மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்படிங்கறத சந்திக்கிறோம். இப்ப பாருங்க, எல்லாருமே எல்நீனோ பாதிப்பு அப்படிங்கறது இருக்கு, மழை அப்படிங்கறது வரல. காரணம், இது மாதிரி காடுகள் அழிக்கப்பட்டு அங்க சுற்றுலா பயணிகளுக்காக வசதி செய்யறேன், அங்க இன் கட்டுறேன், அங்க வீடுகள் காட்டேஜ் கட்டுறேன் அப்படிங்கிறது தான். இயற்கையே இயற்கையாகவே இருக்க விடணும். ஆனா எவ்வளவு பேர் இயற்கையை இயற்கையா இருக்க விடுறோம், அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நிறைவாக ஒன்று சொல்லி பார்க்கணும்னா, சுற்றுலாத்துறை நிச்சயமாக வளர்ச்சி அப்படிங்கறது காணும். ஆனா இந்த சுற்றுலாத்துறை வளர்ச்சி காணணும் அப்படின்னா பொறுப்புணர்வோட நம்ம எல்லாருமே சேர்ந்து இயற்கையும் பாதுகாத்து சுற்றுலா தலங்களையும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்குமே தவிர்த்து, அதிகமாக மரங்கள் செடிகள் கொடிகள் இதெல்லாம் பாதுகாக்கணும், அதை வெட்டி தள்ளக்கூடாது. எனவே அதை வந்து நான் இயற்கைக்கு தந்த ஒரு பின்னடைவாகத்தான் இந்த நிகழ்வு அப்படிங்கறத பாக்குறேன்ப்பா.
1: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பரிந்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றிப்பா.
1: சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக இயற்கை அப்படிங்கிறது நம்ம பாதுகாக்க வேண்டியது, அதை நம்ம வந்துட்டு சுற்றுலாத்துறையுடைய வளர்ச்சிக்காக நாம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு மரங்களை வெட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படி மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்ததாக அகேஷோட அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நிறைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மலை பிரதேசங்களில் சுற்றுலாத்துறைக்கான அந்த வளர்ச்சியின் மூலமா வந்து உருவாவது சுற்றுலா வளர்ச்சியா இல்லை இயற்கையின் பாதிப்பா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
3: அதாவது சுற்றுலா தலத்துக்கு போறதுக்காக இந்த மரங்கள் வளர்ச்சிகளெல்லாம் பாக்குறதுக்கும் இயற்கை சூழ்நிலைகளை பார்ப்பதற்காகத்தான் சுற்றுலா பயணிகள் வர்றாருங்க. அப்படி வரும்பொழுது இங்க கீழே தரையில கிடைக்காத மரங்கள்லாம் வந்து மலை மேல வளருது. இந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் பாக்குறதுக்காக தான் சுற்றுலா வராங்க, பயணிகள் வராங்க. அப்படி வரும்போது இந்த மலை மேல வர்றதுக்கு ஏற பயன்படுத்துற அந்த வண்டிக அதிக கனமற்றதாக இருந்தா நல்லது. வெயிட் உள்ள மரங்கள் வண்டியில எல்லாம் போறது வர்றது இதெல்லாம் இயற்கை அழிவுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த மரங்களை வெட்டுறது எல்லாத்துக்குமே வேரோட சாயிற மாதிரி தான். ஒரு மழை வந்ததுன்னா மலைச்சரிவுகள்லாம் ஏற்படுறதுனால மரங்கள்லாம் கீழே விழுறதுனால வீடுகளும் எதுவும் கட்ட முடியாதாங்க. சுற்றுலா பயணி தங்குற இடமெல்லாம் கட்ட முடியாது, அதனால கட்டவும் கூடாது. அதனால இவ மலைகள் மேல பாதுகாப்பா செல்வதற்கு அரசாங்கமும் உதவி பண்ணணும். அந்த பயணத்தை வச்சுதான் நாம வந்து பாதுகாப்பாக போக முடியும், வர முடியும். விலங்குகள் வந்து பயன் இல்லாத தனத்தினாலதான் விலங்குகள் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. அதனால இயற்கை கனிகள் கிடைக்கிறதும் அந்த சுற்றுலா தலத்துலதான். அந்த இதே பழங்களை நாம வாங்கி மேக்னெட் போட்டு படுக்க வச்சுட்டு இருக்காங்க, ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை. இயற்கையிலேயே பழங்கள் இனிப்பாகவும் சுவையாகவும் சத்துள்ளதாகவும் கிடைக்கும். அதனாலதான் பயணிகள் போறாங்க. இதனால நாம பயணிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போகணும், வெயிட்டை ஏத்தணும். இதெல்லாம் கவர்மெண்ட்ல சட்டம் கொண்டு வரணும். சட்டம் கொண்டு வந்தாதான் பயணிகள் போகும்போது ஒரு ஈஸியா போற மாதிரி போவாங்க. அதனால இயற்கை அழிவுக்கு காரணமா இருப்பதும் இந்த பயணிகள் போற வெயிட்னாலதான் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
2: சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பரிந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி பாட்டி. கண்டிப்பாக வந்துட்டு ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி இயற்கை நம்ம வந்து சீரடைகிறதுக்கு இதுவுமே ஒரு காரணம் அப்படி மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம் இல்லை, முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம அங்கங்கே போடாமல் இருக்கணும். பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அதை ப்ராப்பராக வந்துட்டு நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படின்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படி மாதிரி பிரித்து போட்டுருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டில் போடணும். ஸோ இது பற்றின இன்னொரு கருத்துக்களுமே வந்துட்டு பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னொரு நேர்மை இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். சத்யா, சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பில் இருப்பவர் எழிலரசி. நிலையத்தில் அயர்லமா நம்ம நேயர்கள் அன்பு சொந்தங்கள் நலமா இருக்காங்களா?
2: எல்லாம் சூப்பரா இருக்காங்கக்கா. சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள்.
4: என்னோட கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் வந்து வளர்ச்சி சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையுதுன்றதை விட இயற்கை வந்து சூழல் தான் மிகவும் பாதிக்கப்படுது, பாதிப்புக்கு உள்ளாகுது. சுற்றுலா தலங்களை அமைக்கிற இடங்களை வந்து தீர்மானிக்கணும், முதல்ல தீர்மானம் கொடுக்க அது வந்து அரசாங்கமும் உதவி செய்யணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்களும் ஒண்ணு இல்லாம பழைய காலத்து மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய கற்காலம் புதிய கற்காலம் நடுதரமான கால மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையை சார்ந்ததே அதுவே ஒரு சுற்றுலா தலம் மாதிரிதான் அமைஞ்சிருக்கும். அதோடதான் வாழ்ந்தாங்க, நீண்ட நாள் ஆயுளோட இருந்தாங்க. இப்ப இருக்கிறதுலாம் எல்லாமே ஒரு காற்று மாசடைதல், எல்லாம் இயற்கை மரங்களை வெட்டுறதுனாலையும் காற்று மாசடைதல், அப்புறம் அந்த மாதிரி எலினும் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையும் பாதிப்புக்கு ஆகுறாங்க. எந்த இடத்துல வந்து மனிதர்கள் மட்டும் பாதிப்புக்கு உள்ளாகல, விலங்குகளும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அது சரியான முறையில சரியான முறையில செய்யலனும். ஒரே ஒரு கவிதையோட நான் இந்த உரைகளை முடிக்கிறேன். அற்புதத்தின் அணிகலனாய் பொற்பதத்தின் மூச்சரமாய் சொற்றுணையின் தெல்லமுதாய் கவி கற்பனையின் கவிநழகாய் தென்போதிகை மனைவி தவழ்ந்துவிடும் தென்றல் அழகு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அழகா பண்ணி சொன்னிகள் அழகு, மலர்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்துமே இயற்கை சார்ந்த அழகு. அதை பேணிக்காக்க வந்தது என்னுடைய கருத்து. வாய்ப்பு நன்றி, வணக்கம்,
2: ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நம்ம நேர்கள் எல்லாருமே வந்துட்டு சொன்னது என்ன அப்படின்னா, சுற்றுலாத்துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையணும், அதே நேரத்தில் இயற்கையும் வந்துட்டு பாதுகாக்கப்படணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கம்மியாக இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி எசர் கட்டுறதோ இல்லை சாலைகள் போகிறதோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து வெட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக இன்னொரு புதிய மரங்கள் வந்துட்டு நடலாம். இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம கண்டிப்பாக இயற்கையை பாதுகாக்க முடியும். ஸோ இந்த ஒரு கருத்தோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது டாப்பிக்கில் உங்கள் கூட மீட் பண்ண வராங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் தினமும் ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. இன்றைக்கி அதிகமாக வந்து மழை வந்துட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வந்து அந்த காய்ச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டெங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இன்னும் சில காய்ச்சல்களும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மழை காலத்தில் காய்ச்சல் நமக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து நிலவேம்பு குடிநீர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த நிலவேம்பு பற்றி தான் நிறைய விஷயங்கள் இந்த டைமில் நான் வந்து உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது இது காய்ச்சலை தடுக்கிறது மட்டுமே இல்லாமல் காய்ச்சல் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது இந்த நிலவேம்பு குடிநீர் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா கட்டாயமாக வந்து அது கட்டுப்படும், குணமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இது என்ன பண்ணுது அப்படின்னா, டெங்கு காய்ச்சல் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது டெங்கு காய்ச்சல் இருக்கிற ஒரு சமயத்தில் இரத்த தட்டுகளோட எண்ணிக்கையை வந்து சீராக பராமரிக்கிறதுக்கும் அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கும் வந்து உதவுது. இன்னொன்று, காய்ச்சல்லாம் வந்து இந்த மழை காலத்தில் வந்து வரக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக வந்து இந்த நிலவேம்பு குடிநீரை தினமும் நம்ம வந்து குடிச்சிட்டே இருக்கலாம். என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகமாகும். கிருமி தொற்றுகள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். இந்த ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. அதாவது இன்றைக்கி செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதற்கு வந்து இது அதிகமான நன்மைகளை வந்து செய்யுது. அதே மாதிரி பசியின்மை நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து சரி பண்ணுது. கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவுது. கல்லீரலில் இருக்கக்கூடிய கிருமிகள் நச்சுக்களை வந்து வெளியேற்றி கல்லீரல் செயல்பாட்டை வந்து பல மடங்கு மேம்படுத்துது. அதே மாதிரி இதில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலிக்கு வந்து ஒரு நிவாரணம் தருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலவேம்பு குடிநீர் நம்ம தயாரிக்கிறதுக்கு ஒரு 7 மூலிகைகள் நமக்கு வந்து தேவை. ஒன்று நிலவேம்பு, அதுக்கப்புறம் வெட்டி வேர், விலாமிச்சை வேர், கோரைக்கிழங்கு, சந்தனத்தூள், பருப்பட்டாகம், பேய்ப்புடல், சுக்கு, மிளகு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தேவை நிலவேம்பு குடிநீர் தயாரிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம வந்து இதை கடைகளில், சித்த மருத்துவ கடைகளில் நம்ம வந்து பொடியாக வாங்கி பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம வந்து வாங்கிட்டு வந்து டைரெக்டாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: நேயர்களே,
1: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
0: முதல் பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
0: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போன பத்தல டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
7: திங்கள் முதல் சனி வரை
2: பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை எக்குரு நிகழ்ச்சி.
7: எக்குரு நிகழ்ச்சி
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதி.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இந்த மாதம் ஊட்டச்சத்து மாதம். இந்த மாதத்தில் அந்த ஊட்டச்சத்துவோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துட்டுருக்கிறோம். நம்ம சோனா எஃப்எம்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இந்த நேரத்தில் நம்ம கூட சங்கீதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், மேம் குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் மேம். அப்படி குழந்தைகள் அவங்க எந்தெந்த உணவுகளை சாப்பிட்லாம், எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க மேம்?
3: ஸோ நம்மளோட எனர்ஜி லெவல், நமக்கு எரிபொருளாக மெயினாக பயன்படுறத உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து உணவுகள் தான். ஸோ மாவுச்சத்து புரதச்சத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளோட உணவில் 100% 60% எனர்ஜி வந்து நமக்கு இந்த மாவுச்சத்து புரதச்சத்துலேருந்து வரும். மீதி 20-30% வந்து கீரை மற்றும் காய்கறிகள் பழங்கள்லேருந்து நமக்கு எடுத்துக்கணும். கடைசியாக இருக்கிற 20% மட்டும்தான் வந்து நம்ம கொழுப்பு சத்து மற்றும் இனிப்பு பதார்த்தம். ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ரூல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஒரு தட்டில் நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து அரைவாசி பங்கு காய்கறிகள் நிறைய இருக்கணும். பழங்கள் காய்கறிகள் 3 இருக்கணும். 1 அரிசி சாதம் அந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு பங்கு கொழுப்பு பதார்த்தங்கள், அதாவது முட்டையோ அல்லது நட்ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு பிளேட் ரூல் அப்படிங்கிறது நம்ம அந்த சரிவிகிதமாக அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் பழைய கூட்டம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான இண்டிவிஜுவலாக வளர முடியும்.
2: கண்டிப்பாக மேம். இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கு இல்லையாங்க மேம், இப்போ ஒரு புரதச்சத்து கரெக்டாக உடலுக்கு கிடைக்கல அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும்?
3: ஸோ மெயினாக ப்ரோட்டீன், இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் நான் சொன்னேன் இல்லைங்க, கார்போஹைட்ரேட் வந்து மெயினான எரிபொருள் அதுதான். ஸோ புரதச்சத்து வந்து அதுக்கு அடுத்து, அது வந்து நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்மளோட திசு வளர்ச்சி தசைகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ ப்ரோட்டீனை வந்து நம்ம பில்டிங் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அரிசி வந்து மண்ணு மாதிரினா பருப்பு வந்து செங்கல் மாதிரி. ஸோ ப்ரோட்டீன் நம்ம எடுக்கலை வெறும் அரிசி சாப்பாடே சாப்பிட்டா அப்படின்னா அது வந்து உடம்பு வந்து வீக்காக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ புரதம் வந்து நமக்கு மெயின் சோர்ஸஸ் வந்து டெய்லி கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். பருப்பு மற்றும் பயிர் வகைகள், சுண்டல்கள் இதுலேருந்தே நமக்கு தேவையான அளவு கிடைச்சிருது. ஸோ சைவமாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக இதுலேயே கிடைச்சிரும். அசைவமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மீன் சம்மந்தப்பட்டது, கடல் உணவுகள், முட்டை இந்த மாதிரியானலேருந்து ஹை ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும்.
2: கண்டிப்பாங்க மேம். இந்த ஒரு தகவல் கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்கீங்க மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டிருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம்

0: ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். ஒரு குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது சில விஷயங்கள் வந்து ஒரு மறதி மாதிரி வந்து இருக்கும். சில நேரங்களில் நினைவாற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்சைமரோட ஒரு ஆரம்ப அறிகுறியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. பொதுவாக வயது அதிகமாகுது அப்படின்னா சில விஷயங்கள் வந்து தற்காலிகமாக மறந்துடும். உதாரணமாக இப்போ யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் மறந்துடும். சில விஷயங்கள் நம்ம வந்து ஏதோ ஒரு பொருட்களை வந்து தொலைவுற மாதிரி இருக்கும். அதாவது பெரியவங்க அவங்க வச்ச பொருட்களை மறந்துடுவாங்க, எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஆனால் மருத்துவர்கள் வந்து இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ நம்ம வந்து ஒரு சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வேலைகள், உறவுகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய மறதி பாதிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது அல்சைமரோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால், அதாவது வயதானவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அவங்கள வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்திட முடியும். அதே மாதிரி சில அறிகுறிகள் வந்து இருக்கும். ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறது வந்து ஒரு அறிகுறி. அதே மாதிரி அப்போ தான் பேசியிருப்பாங்க, என்ன பேசணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஜென்ரலாக அவங்க பழக்கமான இடங்களில் கூட வழி தவறி போயிடுவாங்க. அதே மாதிரி பணம் வந்து எண்றதுலேயும் சரி, இல்லை அந்த பணத்தை வந்து நிர்வகிக்கிறதுலேயும் சரி, சரியான நேரத்தில் மருந்து எடுத்துக்கிறத வந்து மறந்துடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து மறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு அறிகுறி வயதானவர்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு சாதாரண பிரச்சனைகளை அவங்க வந்து தீர்க்கறதுல வந்து ரொம்ப வந்து தடுமாற்றம் அடைவாங்க. ஸோ இதெல்லாம் அல்சைமர் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கான அறிகுறி. இந்த அறிகுறிகள் தொடர்ச்சியாக இருந்தது அப்படின்னா அது வந்து வயது முதிர்வு காரணமாக வருது அப்படின்னு எடுத்துக்காமல் உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக இருந்தால் தான், எப்போயாவது வந்து ஒரு முறை இருக்குது அப்படின்றப்ப அதை வந்து ஒரு சீரியஸாக வந்து எடுத்துக்க தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: FM 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: காய்கறி பழங்களை அதிகம் சேர்ப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்துடுவோம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
4: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
3: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
4: லக்னோ.
5: படுத்துல இமிச்சு நாளை தாங்க முடியலையே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றி நம்ம ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. தொடர்ந்து நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருந்துட்டு பல ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா உங்க பேருக்கா?
7: என் பேரு ராஜேஸ்வரி.
6: ராஜேஸ்வரி அக்கா நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. அக்கா, இன்றைய காலகட்டத்தில் அந்த உடல் சூடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குக்கா, அதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்க்கா? அதாவது குழந்தைகள் பெரியவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலாம்க்கா?
7: உடல் சூட்டை குறைக்கணும்னா விளக்கண்ணையை தொப்புள்ள வைப்போம் குழந்தைங்களுக்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு கத்தாழை சாப்பிடுவோம். கத்தாழையே வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிடுவோம்.
6: ராஜேஸ்வரி அக்கா வந்து சொன்ன மாதிரி பெரியவங்களாக இருந்தால் கத்தாழை வந்து சாப்பிடலாம், குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உடல் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தொப்புளில் வந்து எண்ணெய் வைக்கலாம், விளக்கெண்ணெய். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். அக்கா, தொடர்ந்து இந்த உடல் ஹீட் அப்படின்றது, அதாவது உடல் வெப்பம் அப்படின்றது எந்த ஒரு காரணத்தினால வருதுங்கக்கா?
7: அது உடம்பு டெம்பரேச்சர் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எல்லாத்து மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஹீட்டாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க கத்தாழை சாப்பிட்லாம், வெறு வயிற்றுல சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட் குறையும். அப்புறம் தலையில் டெய்லியும் தேங்காய் எண்ணெய் தலைக்கி நைட்டு தூங்குறப்ப தொப்புளில் வைக்கணும், கொஞ்சம் வச்சா குறைஞ்சிரும்.
6: தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ராஜேஸ்வரி அக்கா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து உடல் வெப்பம் அதிகமாக இருந்துச்சு, அதுவும் இந்த வந்து ஹீட் சமயத்தில் பெரியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு வந்து வேலைக்கு போவாங்க காலேஜ் பசங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. இந்த ஒரு சமயத்தில் அந்த

பாடி ஹீட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வந்து வெயில் அடிக்குது, இந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம சமாளிக்க, இந்த ஒரு வெயிலை வந்து நம்ம சமாளிக்க, வெப்பத்தை சமாளிக்க அதிகமாக நம்ம வந்து தண்ணீர் குடிக்கலாம். குறைஞ்சது 8-10 கிளாஸ் தண்ணீர் வரைக்கும் நம்ம வந்து குடிக்கலாம். இளநீர், எலுமிச்சை சாறு, இது வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த ஒரு வெய காலத்தில் உணவுகள் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்ததாக குளிர்ச்சியான உணவுகள், வெள்ளரி, தர்பூசணி, முலாம்பழம், இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். தயிர், மோர், இந்த மாதிரி பானங்களையும் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தினசரி நம்ம வந்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக வேர்வை வர பயிற்சிகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். ரொம்ப லைட்டான பயிற்சிகளை இந்த வெய காலத்தில் நம்ம வந்து மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய பழங்காலத்து உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது மிளகு, சீரகம், மஞ்சள், பூண்டு போன்ற இயற்கையான ஆன்டிபயாட்டிக் பொருட்கள் பாரம்பரிய சமையலில் அதிகமாக வந்து இருக்கப்படுதுங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து நேச்சுரலாகவே அதிகரிக்குது. நம்ம வந்து தனியாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்குன்னு எதுவும் சாப்பிட தேவையில்லை, நேச்சுரலாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செரிமான கோளாறுகள் வந்து அந்த ஒரு காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மண்பானை சமையல், அதற்கப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த ஒரு எண்ணெய்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுத்ததுங்க. அதே மாதிரி இன்றைக்கி தான் சர்க்கரை நோய், உடல் எடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு டைமில் வெள்ளை அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளார வைக்கிறதுல இதுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அதே மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கே அந்த ஒரு காலகட்டங்களில் இடமே இல்லை. ஏன்னா ரசாயன உரங்கள் இல்லாத அந்தந்த பருவ காலங்களில் விளையக்கூடிய இயற்கை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டு வந்தாங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாமே. அதே மாதிரி உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே இருந்தது. தனியாக மருந்து அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை, உணவே மருந்து அவங்களுக்கு வந்து இருந்ததுங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பலகாரங்கள், நம்ம பலகாரங்கள் அப்படின்லாம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போலாம் வந்து நார்மலாக இந்த ஒரு பாரம்பரிய உணவுகளை வச்சே அவங்களுடைய ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. கருப்பு உளுத்தங்களி, கழினி தண்ணீர் சாதம், சுண்டக்காய் வத்தல், இந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக கீரைகளும் பழங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. வல்லாரை, பொன்னாங்கண்ணி, சிறுகீரை, இந்த கீரைகள்லாம் வாரத்தில் ஒரு முறை கட்டாயமாக அவங்களுடைய உணவுகளில் வந்து இருக்கும். மணத்தக்காளி கீரை, ஸோ இதெல்லாம் வந்து நானே வந்து என்னுடைய சின்ன வயசில் அதிகமாக வந்து சாப்பிட்ருக்குறேன். அப்போலாம் வந்து மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை அப்படின்னு வந்து அந்த ஊரில் வந்து வித்துக்கிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ஒரு கீரைகள்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல. ஸோ கீரைகளில் ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி தினமும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு உங்க ஃபோன்ல ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட கேட்க போறீங்க. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் இருக்கு தான் உங்ககிட்ட சொல்றதா கொண்டு வந்திருக்க மக்களே. நீங்க ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம யூஸ் பண்ற மொபைல்ல நிறைய பேரோட கான்டாக்டை நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். அந்த கான்டாக்ட்லாம் ஒரு சில கான்டாக்டை நம்ம மொபைலில் சேவ் பண்ணியிருப்போம், ஒரு சில கான்டாக்டை நம்ம சிம்மில் சேவ் பண்ணியிருப்போம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரெண்டையுமே ஒரே டிவைஸில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரெண்டு கான்டாக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு திவாகர் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா திவாகர் பேர்லேயே அதே நம்பர் இன்னொரு கான்டாக்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில டைம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு செமையான சூப்பரான ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதை என்ன பண்ணும், எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மெர்ஜ் பண்ணும். இது உங்களோட ஃபோன் கான்டாக்ட்ஸ் அந்த ஒரு ஆப்க்குள்ளே இருக்கும். நீங்கள் டெய்லர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்டுன்னு இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் அங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா மெர்ஜ் டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் டூப்ளிகேட்டட் நேம்ஸ், மெர்ஜ் டூப்ளிகேட்டட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கும். இதில் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா மெர்ஜ் டூப்ளிகேட்டட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதை தான் நான் பரிந்துரைப்பேன். ஏன்னா இப்போ டூப்ளிகேட் நேம்ஸ்லாம் ஒரே பேரில் எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க. இப்போ திவாகர் அப்படின்னா உங்கள் காண்டாக்டில் திவாகர் அப்படிங்கிற பேர்லேயே ரெண்டு மூணு பேர், நாலஞ்சு பேர் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரே மாதிரி நம்பரில் ரெண்டு மூணு பேர் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரே நம்பர்னால் ஒரே நம்பர் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே நம்பர் டூப்ளிகேட்டட் நம்பர்ஸ் இருக்கிறத மெர்ஜ் பண்ண கொடுங்க. அப்படி மெர்ஜ் டூப்ளிகேட்டட் நம்பர்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்னென்ன நம்பர்லாம் ஒரே நம்பரில் ரெண்டு மூணு பேர் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் மெர்ஜ் மேனுவலி அப்படின்னு நீங்கள் உங்கள் கைப்பட தொட்டிங்கன்னா மட்டும்தான் அது மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகிற அப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் சேவ் பண்ணியிருப்பீங்களா, எந்த பேர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கேட்கும். அந்த பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ரெண்டு நம்பர் இப்போ ஒரு நம்பராக மாறிவிடும். அதாவது ஒரே நம்பரை ரெண்டு டைமாக சேவ் பண்ணியிருப்பீங்களா அது ஒரு நம்பராக மாறிவிடும். இந்த ஒரு சூப்பரான ஃபீச்சர் உங்கள் ஓப்போ மொபைலில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நேயர்களே, உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
1: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்கள மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்போதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில நீங்க நிறைய பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பா எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எதனால் திவாகர் உங்களுக்கு உதவியாக இருக்கும், எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த நான் ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால் பாடலோட கருத்துக்கள் எதாக இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்கள் உங்கள் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த நான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது வசதியாக இருக்கும். அதனால் கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போது திவாகர் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஒரு ஹெட்ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கு. இது வந்து வயர்லெஸ் ஆன் ஏர் ஹெட்ஃபோன், அதாவது காதுக்கு மேலே தலைக்கு மேலே போட்டு கேட்போம்ல பாட்டு கேட்போம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஹெட்ஃபோன் இது. இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, இந்த ஹெட்ஃபோனோட ரேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ஃபோனோட ஸ்டைல் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஹெட்ஃபோனில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வருது. ஃபஸ்ட்டு இது வந்து மோர் பேஸ், நீங்கள் நிறையா பேஸ் எதிர்பார்க்கலாம் இந்த ஹெட்ஃபோனில். ஒவ்வொரு பீட்லேயுமே அதிகப்படியான பேஸ் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இதில் 40 mm ஒரு ஹைடெக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேஸ் சவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். 50 மணி நேரம் வரைக்கும் இதில் உங்களால் பாட்டு கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் நிறையா இக்யூ மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இக்யூ மோட்ஸை பயன்படுத்தி உங்களோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் கொண்டு போய்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு கேட்குறப்பலாம் அந்த இக்யூ மோட்ஸை மாற்றினீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், 180 நிமிஷம் ஒரு கிளிப் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இந்த ஹெட்ஃபோனோட பேர் சொல்ல முட்டோம் பார்த்தீங்களா? இது வந்து நாய்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஏர் வேவ் மேக்ஸ் 2 அப்படிங்கிறது அதோட பேர். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன்ஸை பயன்படுத்தி நீங்கள் பாட்டுக்கு வால்யூம் அதிகம் வைக்கிறது, கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த சிரி இந்த மாதிரியான வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏன்னா ப்ளூடூத் இருக்குது. உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி இல்லை உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி இந்த ப்ளூடூத் மூலிமா நீங்கள் பாட்டு கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடிய இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து நிறையா கலர்ஸில் வருது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்னு வாங்கிக்கலாம். இந்த ஒரு ஹெட்ஃபோனை பயன்படுத்தி கேம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விளையாடலாம். இதில் 40 mm ஸ்லோ லேட்டன்சி கொடுத்துருக்கனால கேமிங்க்கு இது வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்ஃபோனோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1499 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்கலாம், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய கேட்கலாம். அதுல இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அதை என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க ஒரு அருமையான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அது நல்லா இருந்தால் அதோட கருத்துக்களை மட்டும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. திவாகர் இந்த பாட்டு ஒன்று போட்டிங்களே உங்கள் நிகழ்ச்சியில், பிரமாதமாக இருக்குது திவாகர், சூப்பராக இருக்கு, இந்த பாட்டுக்கு என்னோட ஓட்டை போட்டுருங்க டாப் 10 மியூசிக்கு, அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் உங்களுக்கு யாருக்காவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் இப்போ திவாகர் என்னோட என்னென்ன கேட்க போறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ப்ரைவசி டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்களும் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்காக நிறையா ஃபீச்சர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நமக்கே தெரியாது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரைவசி செட்டிங்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூராக சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது மெட்டாவோட கம்பெனிலேருந்து வந்திருக்கிறதுனால, இதுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இது எல்லாத்துக்குமே சேர்த்து மெட்டா அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே அது இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ப்ரொஃபைலை தொட்டிங்கன்னா மேலே ஒரு 3 கோடு வரும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் அப்படியே இங்கே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே நீங்கள் ஏதாவது பல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ப்ரொஃபைல்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணும், எந்த அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டோட நேம் யூசர் நேம்லாம் பார்த்துக்க முடியும். அப்புறம் திரும்ப அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை தொட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா 2-ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டுட்டு திரும்ப நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த 2-ஸ்டெப் ஆத்தன்டிகேஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும், அதில் எஸ்எம்எஸ் இல்லைனா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும், கீழே அடிஷ்னல் மெத்தட்ஸ் அப்படின்னு காட்டும். இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்எம்எஸில் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வரும், ஓடிபி மாதிரி வரும், அதை நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். இது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை உங்களை தவிர வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மெத்தட்ஸ்னு இருக்கும், அடிஷ்னல் மெத்தட்ஸில் பேக்கப் கோட்ஸ்னு இருக்கும். அந்த பேக்கப் கோட்ஸை நீங்கள் பார்த்து அந்த பேக்கப் கோட்ஸை வச்சும் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த பேக்கப் கோட்ஸ் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது, ஒரு டைம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒரு டைம் இதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா திரும்ப அது வேலை செய்யாது, இதுவும் ஓடிபி மாதிரி தான். இந்த ஒரு 2-ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

மனம் துவண்ட சகோதர சகோதரிகளே, இந்த பாடல் உங்களுக்கு அருமருந்தாகட்டும்.

0: முடி. சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்,
1: சிறுதானியம் உணவில் சேர்ப்போம், சீரான ஆரோக்கியம் வாழ்வில் பெறுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
2: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: ஓ, இங்க படுத்து யோசிச்சு என்னால தாங்க முடியலையே.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது பயனுள்ளதா இருக்கு இல்ல பயனுள்ளதா இல்ல, இது வாக்கர் நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காம உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்ரோ நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலாம் தான் நானும் அவளை காத்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். உங்கள் ஃபோனை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆப் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது அதோட பேர். இது வந்து ஒரு ஆன்டி வைரஸ். மக்களே, இந்த ஆன்டி வைரஸ் பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆன்டி வைரஸ் போட்டிங்கனாலே வரும். இந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டும். கீழே செக்யூரிட்டி அண்ட் கிளீனிங் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். அங்கேயே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும், இஸ் மை ஃபோன் இன்ஃபெக்டட், இஸ் மை ஐடென்டிட்டி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னத்துக்கு அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கா, அதாவது வைரஸ் இருக்கா உங்கள் ஃபோனில் அப்படிங்கிறதையும் காட்டணும். உங்களோட ஐடென்டிட்டி சேஃபாக இருக்கா அப்படிங்கிறதையும் காட்டிடும். இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கீழே சைடில் பார்த்தீங்கன்னா கிளீனிங் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்கள் ஃபோனில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது, அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரே மாதிரியே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பழைய ஆப் ஏதாவது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு ஆப்லாம் இருக்கும்ல, அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ன தான் ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே அதோட ஒரு சில லாக் ஃபைல்ஸ்லாம் ஃபோனில் தான் இருக்கும், அதை டீப் க்ளீன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனில் இருக்க ஜங்க் ஃபைல்ஸ் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். டக்கு டக்குன்னு ஸ்கேன் பண்ணிக்க முடியும், குயிக் ஸ்கேன் அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுனால ஏதாவது வைரஸ் எது வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி சொல்லிவிடும். இது இல்லாமல் இதில் நெட்ஒர்க் செக்யூரிட்டி டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் மூலிமா ஏதாவது ஒரு ஸ்கேம் லிங்க் வருது, உங்களுக்கு அந்த லிங்க் மூலிமா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுவுமே இது வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இமெயில் ஐடி எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். அதுவே மல்டிப்புள் இமெயில் ஐடி நீங்கள் வச்சுருந்தாலும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு செமையான ஃபீச்சர்ஸ் கொண்ட இந்த ஒரு ஆப் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆன்டி வைரஸ் அப்படிங்கிற ஆப் தான் அது. இது பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இதோட சைஸ் 6.8 MB, பிளே ஸ்டோரில் 4.4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 100,000+ மேலே மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தேவைப்பட்ட ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு டெக்ரோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்ரோ நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு.

நம்ம வாழ்க்கையில் எது இல்லாமல் வேணாலும் இருந்தாலும் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஸோ சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்க போகிறோம் உங்களுக்காக. அப்படியே சுட சுட அள்ளி போட்டு எடுத்து வச்சுருங்க, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நீ ஸ்டார்டிங்கில் எதுக்கு சின்னதாக ஒரு விஷயம் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எதை சொன்னேன், எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்குது. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதை வச்சு தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டா, இப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும், பிடிக்காதான் வந்துருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ், ஒரு ரெண்டு அட்வைஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன அட்வைஸுங்க சொல்லுவீங்க? இப்போது நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் சொல்லுவேன் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் அட்வைஸ் வந்து சொல்லுவேன். எப்பா வெளியே கிளம்புறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக டைமுக்கு வந்துரு, ஃபோன் ஏதோ நான் அர்ஜென்ட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னா மறக்காமல் எடுத்துருப்போம், இதுதான் நான் உனக்கு தரேன் ரெண்டு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தர அந்த ரெண்டு அட்வைஸாக என்ன அப்படின்றத என்கிட்டே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787 70 107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க அப்படின்றத அதெல்லாம் கேட்குறதுக்கே நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், நாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி சேலமில் சும்மா கலர்ஃபுல்லான பஸ்ஸஸ்லாம் வந்து போயிட்டு இருந்ததுங்க. ஆமாங்க, இன்றைக்கி சேலமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 புதிய BS6 ரக பேருந்துகளை இன்னையிலேருந்து பொதுமக்களோட பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்லாம் வந்து அந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து சேலத்தில் புதுசாக 26 புதிய ரக பேருந்துகளை இயக்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, அதை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன அட்வைஸை கொடுப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போது பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: தம்பி படியில் நிக்காத, மேல ஏறு. நீ என்ன ஊர் போற தம்பி? நீ எந்த ஊர் போற? நீ எதுக்கு பா படிக்கட்டு நிக்கிற? மேல ஏறி வாப்பா, இங்கதான் இடம் இருக்குல்ல.
1: நோ, பஸ் பண்ணப்பட்டி போகுமா?
0: ஆ, நம்ம பஸ்லாம் ஃபாஸ்ட் டு ஃபாஸ்ட். உன்னை எங்க இறக்கணுமோ அங்க இறக்கி விட்டுறேன். ஏப்பா, இன்னும் 2 நிமிஷம் தான் பஸ் நிக்கும், ஏறவங்க ஏறிக்கோங்க. டே டே டே டிரைவர், நானும் பஸ்ல ஏறவே இல்லடா. ஏண்டா, யாரு விசில் அடிச்சாலும் பஸ் எடுத்துருவியாடா?
1: என்ன கண்டக்டர், என்ன எங்க இறக்கணும் அங்கேயே இறக்குவேன்னு கரெக்டா சொன்னீங்க, இப்ப உங்களே இறக்கி விட்டாங்களா?
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
5: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு 2 அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் பேச போறாரு, அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம். அவர்களுக்கும்
8: எல்லாரும் நலமா இருக்கிறோம்னா?
9: ஆமா, இது எங்களுடைய நண்பர்கள் அப்படி இருக்க நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்லி அவங்களுக்கான அட்வைஸ் கொடுத்துட்டீங்களா?
8: குடுங்க குடுங்க, என்ன குடுப்பு வரீங்க கேக்குறதுக்கு நாங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
9: சில நண்பர்கள் அவங்களுக்கு நண்பர், எனக்கு நண்பரா இருப்பாங்க, அவங்க பத்தி எதோ சொல்லுங்கன்னு ஷோப்ல வச்சுக்கிட்டு நான் என்ன பேசுறவங்க அதுக்கு பதிவு வச்சுருக்கேன். இல்லையே
8: சரிங்களா,
9: அரிசி பதிவு பண்ணி கொண்டு கொடுக்குற ஏரியா இதாயிருக்கும்.
8: அண்ணா, நீங்க பேசுறது லைட்டா ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குதுண்ணா. இன்னும்
9: கொஞ்சம்
8: இப்ப நல்லா கேக்குதுண்ணா.
9: என்னுடைய நண்பர்கள் பொதுவாவே உலகத்துல இல்ல இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனையா இருப்போம். கைபேசி
8: வந்தவர்கள்
9: அவங்க நாம அவர் பேசிட்டு இப்ப எனக்கு நண்பர் இருக்கிற அவருக்கு நண்பர் இருப்பாருன்னா அவர் பத்தி அவரு எப்படி டைப் சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம எதார்த்தமா அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரெண்டு சரி இல்லாத ரெண்டு சொன்னோம் வைங்க,
8: கேளுங்க,
9: அதை பதிவு பண்ணிக்க வேண்டி அப்சன் இருக்கும்போது பதிவு வேண்டது. அது வேண்டிட்டு உனக்கு நான் நண்பராக இருக்கிற அவன் கேட்டேன், இந்த மாதிரி எல்லாம் அவனை பத்தி சொல்லியிருக்கான் அங்க போட்டு
8: கொடுத்தேன்
9: ரைட்டுங்களா. அது அப்படிப்பட்ட செயல செய்யக்கூடாதுல்ல?
8: கண்டிப்பா கண்டிப்பா செய்யக்கூடாது.
9: நிறைய பேருக்கு அந்த தலைவலி இருக்குது, அதுகிட்டே போனவே இருக்க அப்படி போட்டு கொடுத்துட்டானியா, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒண்ணு நல்லதுக்கு பயன்படுத்துவதற்கு நல்லதுக்கு பயன்படுத்திக்கணும் ரைட்டுங்களா.
8: கண்டிப்பா
9: நிகழ்ச்சியில் பேசுறேன். அப்புறம் இன்னொன்னு, நண்பர்களுக்குள்ள பொய் பேசுற வேலை இருக்கக்கூடாது, ஏமாந்துற வேலை
8: இல்ல.
9: அப்படி பண்ணா தன்னெஞ்சறிவது பொய்யிருக்கும், தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா?
8: கண்டிப்பா.
9: அப்புறம் அடுத்த நண்பராருக்கு பொய் வச்சு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும் ரைட்டுங்களா.
8: ஆமாண்ணா,
9: ஒரு நல்லது நடக்கிறதுக்காக இது பண்ண பரவாயில்ல. ஏன்னு பொய்ய சொல்லி நம்மளே ஏமாத்துறீங்கன்னு ஏப்ரல் ஃபுல் அந்த இந்த மாதிரி இருக்கிற வேலைகள் எல்லாம் வச்சுக்க நண்பர்களுக்குள்ள வச்சுக்கல நேர்மையாத்தான் இருக்கும் ரைட்டுங்களா. ஏன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி தான் நெஞ்சே சுடுமா பொய் வேஷம் வரைக்கும். நானே போய் தூங்குறேன் நோய் போய் கிராமத்துல வர கனவு ஐயோ அப்படி பொய் வேஷத்துமே அது வாழ்மட்டல் பரிவாதில் அப்படி நான் பேசுற பரிவாரமா மனசும் ஒரு செல்போன் மணி வைங்க அதே இது வழியே பொறுத்து ஆளிலையில தூக்குதுல மொழியில வந்து கனவு வந்துருமெல்லாம் எல்லாருக்கும் இது அதனால நண்பர்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் உங்களுக்கு நண்பராக இருக்கலாம் மற்ற நண்பராக இருக்கலாம் மற்ற அவங்க கிட்ட எல்லாம் கருத்து கேட்டு கேட்டு என்ன சொல்லுவேன் அவங்க பத்தி எனக்கு கேட்டு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் மூட்டி கொடுக்காதீங்க. பொய் வேஷம் போடாதீங்க மெயின் அது பொய் வேஷிச்சா அந்த குழந்தை நண்பர்களை பிரித்து வைக்கும்.
8: இன்னைக்கு
9: நேர்மையை பேசணும் என்ன போயிருமில்ல அதனால இந்த ரெண்டு விஷயம் அப்படி தெரியாம கைபேசி பதிவு பண்ணி வேண்டது பொய் பேசுறது இந்த ரெண்டு இதையும் விட்டுட்டாதான் அந்த இப்ப இந்த கழிவுக்குல உங்களுடைய நட்பு நீடிச்சு அதனால அந்த ரெண்டையும் சரியாக செய்யுங்கள்.
8: ஓகே சூப்பர்
9: பேசாதீர்கள் உண்மையை பேசுங்கள் சரிங்களா
8: சூப்பர் சூப்பர் நான்
9: ரெண்டு அட்வைஸ் வாங்கிட்டேன் அது உங்களுக்கு நீங்களும் பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரியவே அப்படி நடந்திருப்பாரு நிறைய பேர் நேரிலும் அவங்க கருத்து அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு
8: கேட்பனா
9: பண்ணலாம்ல அதனால இந்த ரெண்டு அட்வைஸ் நான்
8: கொடுத்துறேன் திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவனா கால் பண்ணிருந்தாரு. கால் பண்ணி அவர் என்னென்ன அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்றத நம்ம கிட்ட சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அவர் மட்டும் இல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இது வந்து நடக்கும். என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசும்போது கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்களை கலாய்க்கிறதுக்கு அவங்களை ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் ரெக்கார்டை வந்து பண்ணி வச்சுப்பாங்க. அது ஒரு சில

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அட்வைஸ் சொல்லணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன அட்வைஸை கொடுப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் என்னென்ன மாதிரியான அட்வைஸை தர போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்,
3: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பண்ணி சாப்பிட்டீங்களா?
3: ஆ, சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு அட்வைஸ சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்வீங்க நீங்க?
6: என்னோட கோயா நீ போற இடத்துல வந்து உன்னோட திறமைய காட்டணும்னா நீ படித்த படிப்ப அங்க ஏதாவது ஒரு இது வரும்போது எடுத்து காட்டணும், எடுத்து சொல்லணும். அப்பதான் நீ என்ன படிச்சிருக்க, இவனோட திறமை எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது ஜென்ரலா எல்லாத்துக்கும் கொடுக்கற மாதிரி சொல்லுவேன். இன்னொன்னா பொதுவா சொல்றது என்னன்னா, போனா ஒரு இடத்துக்கு போனா முந்திரிக்கோட்டை ஏதாவது முந்திட்டு போய் பேசக்கூடாது. அமைதியா கேளு, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்க முடிஞ்சா கூட இல்லாட்டினா பேசாம வந்துரு.
3: ஓகே,
6: அது ஒண்ணு. அப்புறம் கூட்டத்துக்குள்ள நாம இருக்கிறோன்னு காட்டிக்க கூடாது. அதுவும் முந்திரி கொட்டதான் வரும், ஆனா காட்டிக்க கூடாது. போன மாதிரியா அமைதியா திரும்பி வரணும். ஆனா உன்னோட வந்தாலும் விடக்கூடாது, நீயும் தானாவும் போக கூடாது.
3: எப்படின்னா
6: அப்ப ஒரு சண்டையாத்தம் வருதுன்னா வந்தாலும் விடக்கூடாது, எல்லாத்துக்கும் போன வாக்குல அமைதியா வாங்க, நாங்க இருக்கிறோம் இடம் தெரியாத அமைதியா வாங்க, முந்திரி கொட்டை எப்ப முந்தாதீங்க. இததான் என் பிள்ளைங்களுக்கோ இந்த மத்தவங்களுக்கு சொல்ற வார்த்தை.
3: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. ரொம்ப சூப்பரா
6: சொன்னீங்க. உங்களுக்கு என்ன, நீங்க என்ன சொல்லுவீங்க?
3: நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு
6: வரா பேசிக்கலாம் அப்படிங்கலாம்.
3: இல்ல இல்ல, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெண்டே ரெண்டு அட்வைஸ் சொல்லணும் அப்படினா, நான் ஃபோன் பண்ணும்போது தயவு செஞ்சு ஃபோன் எடுத்துரு, ஃபோன் எடுக்காம இருக்காத அப்படினு சொல்லிடுவேன். ஏனா ஃபோன் எடுக்க மாட்டாங்க
6: ஃப்ரெண்ட். இது ஜெனரல், இது
3: ஜெனரல். இன்னொன்னு வந்து சொல்லுங்க சொல்லுங்க.
6: அவனை பேச சொல்லு அப்படின்னு இன்னொரு மூணாவது மனுஷன் சொல்லிதான் போய் அவங்கிட்ட பேசுவாங்க நம்ம கிட்ட. அப்ப நீ எதுக்கு செல்லு வாங்கி வச்ச, சும்மா சோக்காட்டுறதுக்கா? ஆனா செல்ல மட்டும் 30,000-40,000 வாங்குறீங்க. 30,000 மினிமம் ஸ்டார்ட்டே, 30,000
2: ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நீங்க காமெடியா அவ்வளவு சூப்பரா வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு.
6: நன்றி சாமி, நன்றி
2: நன்றி நன்றி. தாலகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வந்து காமனாக ஃப்ரெண்டுக்கெலாம் இல்லைங்க, நான் காமனாகவே ரெண்டு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு அட்வைஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா, இப்போது உங்கள் திறமையை காட்டுறதுக்கு உங்களோட எஜுகேஷனை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடி போகாதீங்க, அது உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக அமையலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு அட்வைஸை சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அட்வைஸை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போது சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க. மார்ட்டின் காட்டிஞ்சரோட மிட்டா மிராசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங், அதுக்கப்புறமா வா ஏன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு எஸ்ஃபை அஃபிஷியல்லேருந்து வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை.
2: மச்சான் உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: படுத்துல நிமிஷம் நாளை தாங்க முடியலையே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ரெண்டே ரெண்டு அட்வைஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன அட்வைஸை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லணும். அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அட்வைஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787 7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன அட்வைஸ் தர போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கட்ட தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கு. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறனா
6: பாத்தீங்கன்னாக்கா, நான் நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் சொல்லுவேன். முக்கியமா அந்த ரெண்டே ரெண்டு சொல்லுவேன். பேராசை அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. அந்த பேராசையில எல்லாமே அடங்கிடும். ரெண்டாவது சொல்ற, விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும். வீட்டுல 1000 பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டோம்னாக்கா நம்மள யாருமே வந்து மூணாவது மனிதன் வந்து நமக்கு அட்வைஸ் சொல்ல மாட்டாங்க.
1: இதை
6: முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வாரம் பொறுத்து வருவாங்க. என்னோட வீட்டுல நான் விட்டு கொடுத்து போறேன், இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு. பேராசை அப்படின்னு இன்னானுவேன், இன்னும் இருக்குதோ அது வச்சவொன்னா சாப்பிடுவேன், இன்னாங்க அப்படின்னுவாங்க. இது கூட இல்லாத எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? அதனால இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு என்னுடைய துணைவியாருக்கு சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அங்க பழக்கடைக்காரர் இருக்கல, அவர்தான் எவ்வளவு பேருக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாருல, என்னென்ன விஷயம் அதுல ரெண்டு சொன்னாரு. இப்ப இந்த ஒரு வாரமா நம்ம மனசுல எதனா இருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்காராம் இல்ல அப்படின்னு. இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த பேராசைன்னு ஒன்னு ஓரம் ஒதுக்கிட்டோம்னாக்கா வாழ்க்கையில அருமையா இருக்கா என்று கருத்து. ஒரு அருமையான தகவல் சொல்லாங்களா?
1: சொல்லணா.
6: ஒரு பள்ளியில டூர் கூட்டு போறாங்க. போட்டு எல்லாம் போன உடனே மேல மேல ஏறினா படியில இறங்குறப்போ ரெண்டு பக்கம் இந்த சர்வல கைப்பிடி மாதிரி இருக்கும். அதுல ஒரு மாணவன் ஏறி உட்காந்து அதுல சரிக்குன்னு வரான். இத பார்த்த நண்பர் எல்லாம் அவன குரல் கொடுக்க போ சொல்ல, அப்ப ஒரு மாணவன் தட்டான், குரல் எல்லாம் கொடுக்க கூடாது. ஏன்னா குரல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவன் கீழே இறங்கி வந்தான. ஆசிரியர்கிட்ட சொன்னாங்க, ஆசிரியர் அவன் அடிச்சாரு. சார், இவன் தான் நாங்க சொன்னோம், இவன் குரல் கொடுக்குவானா அப்படின்னு சொன்னான் அப்படி. அப்ப அந்த மாணவன், ஏன்னாக்கா இப்போ அவன் இறங்குறான், யாருக்குமே தெரியாது, நம்ம குரல் கொடுத்தவனே அவனுக்கு மனதுல பயம் வந்துடும். அப்ப அந்த இறங்குற தருமாற்றம் எழுதி அவன் கீழே விழுந்துடுவான். இப்ப நம்ம யாருமே பாக்காம இருந்துட்டோம்னாக்கா அவன் அருமையா இறங்கி கீழே வந்துடுவான். அதனாலதான் நானு குரல் கொடுக்குவானா சொன்னேன், எங்களை தப்பானவன அந்த மாணவன் அந்த ஆசிரியர் அப்படியே கட்டி பிடிச்சாரு. இதுதான் ஒரு மாணவனும் பயம் முத்திட்டாக்கா எதுவுமே தெரியாம இருந்துட்டாக்கா அவன் பாட்டும் வந்துடுவான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள், எது ஒண்ணு நடந்தாலும் பயம் காட்டக்கூடாது என்ற கருத்து. நன்றி நன்றி
1: நன்றிண்ணா நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இல்லை, நானும் காமனாகவே அட்வைஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அந்த பேராசை வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தாமோதரி அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட அட்வைஸுமே கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த விட்டு கொடுத்து போங்கன்னு சொன்னார் இல்லை, கண்டிப்பாக அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணிடுங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதே ஒரு ரெண்டே ரெண்டு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றத ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: அதாவது இந்த உலகத்துல எது ஃப்ரீயா கிடைக்குதோ இல்லையோ அந்த அட்வைஸ் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஒரு ரெண்டு அட்வைஸை சொல்லணும் அப்படின்னா என்னென்ன அட்வைஸ் சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு அவர் என்னென்ன அட்வைஸை சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சிவகுமார், மேட்டூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே அண்ணா. சிவகுமார் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் அண்ணா.
1: ஓகே ஓகே அண்ணா.
0: இப்போ நீங்க வந்து நான் சொல்லுங்க அண்ணா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு
1: டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது.
0: ஓகே ஓகே அண்ணா, நன்றி நன்றி.
1: அட்வைஸ் கூட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிறது எதுனா அட்வைஸ் தானாமா, அது யாரும் லேன் கொடுக்க மாட்டாங்களாமா, ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல. அதனால அப்படின்னு என் நண்பர்கள் நினைக்கிறது எல்லாமே என்னை தவிர மத்தவங்க நண்பர் தான் எனக்கு.
0: ஓகே ஓகே.
1: அவங்க ரெண்டு ரெண்டு நான் சொன்னா, ஒண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அவங்க எல்லா டைம்லயும் எப்பயுமே மைக்ரோ செகண்டோட.
0: ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா.
1: எது எது நடந்தாலும் இல்ல, எது நடந்தாலும் ஹாப்பி தான் அது முதல் அட்வைஸ். ரெண்டாவது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க போய் சேர்ந்துருவாங்க அவங்க, அதுல ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கணும் அவங்க. எதுவா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சிஎம் ஆகலாம், சோ இந்த மாதிரி எது வேணாலும் ஆகலாம் அவங்க.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா, அது கான்ஃபிடண்டா இருந்தா போதும்.
1: மகிழ்ச்சியா இருக்கணும் எப்பயுமே அவங்க. அடுத்தது கான்பிடண்டா இருக்கு சொல்றீங்களா, அந்த வார்த்தை மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். என்ன நாங்க எங்க போறாங்கன்னு யாராவது நினைக்கிறாங்க நண்பர்கள், அவங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. என்ன போற டைமோ டிஸ்டன்ஸோ கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும், பட் அவங்க கண்டிப்பா போய் சேர்ந்துருவாங்க. லாஸ்ட் முடிக்க அவங்க அதே நம்பிக்கையில இருக்கணும் அவங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: கண்டிப்பா.
0: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது நான் சொன்னது.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றிண்ணா. மேட்டூர்ல இருந்து நம்ம சிவகுமார் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு ரெண்டு அட்வைஸ் வந்து சொல்லியிருந்தாரு. கேட்கும் போது அவ்வளவு மோட்டிவேஷனலா வந்து இருந்தது. அதாவது என்ன நடந்தாலும் வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருங்க, அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், ஆனா அந்த கான்பிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாருங்க. நிஜமாலுமே வேற லெவல் அட்வைஸுங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்வைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம சிவகுமார் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787 7107 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன அட்வைஸ் சொல்வீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. அதை தொடர்ந்து நாம நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: கொரோனா 97.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட நண்பர்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு அட்வைஸை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தர் அட்வைஸ் தரதுக்காக நம்ம கூட வந்து பேச போகிறாரு. அவர் என்ன மாதிரியான அட்வைஸ் தர போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகரனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறனா?
3: கண்டிப்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்த வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் கோபக்காரன் அப்படின்னு சொல்லுவேன். டக்குன்னு நம்ம எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காம கோபப்பட்டுருவான். அப்புறமா பாத்தீங்கன்னா, காம் டவுன் ஆன உடனே சாரி அப்படின்னு ஒரு விஷயம் வருவான். ஸோ எதுக்கு கோபப்படுவானே, எதுக்கு மத்தவங்க கிட்ட சாரி அப்படிங்கிற விஷயம் கேட்பானே? நமக்கு அந்த இடத்துல பிடிக்கலையா, வார்த்தைகளை விடுறதுக்கு பதிலாக பேசாம அமைதியா அந்த இடத்த கடந்துட்டு போயிடலாம். அல்லது கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அந்த கோபத்தை அடக்கிக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். ஆனா அது கோபத்தை அடக்கிறது யாராலையுமே முடியாது. அதனால அதிகம் கோபப்படாததா, அதனால நீயே உனக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கிற அப்படின்னு
0: சொல்லுவேன்.
3: ரெண்டாவது, என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கறத கீப் அப் பண்ண மாட்டேங்கிறான். அவன் எப்பவுமே லேட்டா தான் போவான். கேட்டா எதாவது ஒரு காரணம் சொல்லுவான், இதை வந்து கரெக்டா அவன் வந்ததா சரித்திரமே இல்லை. வாழ்க்கையில உனக்காக மற்றவங்களை காக்கிறதுக்காக காலம் போன்றது. பங்க்சுவலா எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் நீ இரு, அதுதான் உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அட்வைஸ் இந்த ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன்.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
3: தேங்க்யூப்பா, ஹாவ் அ நைஸ் டே. பை பா.
0: தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. சந்திரசேகரண்ணா வேலூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு அட்வைஸ் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன ஃபஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, கோவப்படாதீங்கப்பா, இதுக்குப்பா கோவலாம் பட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா இன்னொரு அட்வைஸ் சொன்னார் பாருங்க, அது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக பொருந்துங்க. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிற அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வா, தயவு செஞ்சு லேட்டாக மட்டும் வராத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் நிறைய அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைமுக்கு வாங்கப்பா, உங்களை நம்பி ரொம்ப நேரம் நிக்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க வந்துடுவோம். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஒரு ரெண்டு அட்வைஸை சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸை சொல்வீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததா சேலம் ஃபுல்லாக, அதாவது சேலம் கடைவீதியெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து செம கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இப்போ நவராத்திரி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, நவராத்திரி வேற பக்கத்தில் வரப்போகுது. ஸோ நவராத்திரி ஸ்பெஷலா கொலு பொம்மைகளோட கண்காட்சியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. சேலம் அந்த திருவள்ளுவர் சில பக்கத்தில் கண்காட்சி வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பொம்மைலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணி பாருங்க. நாம இன்னும் இது வாலிபா வயச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ், அதாவது ஜாரு முரளியோட எம்மா எம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு வைபான ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. நாம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்த உலகத்தில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது அட்வைஸு. எல்லோரும் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுவும் அட்வைஸ் தாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 அட்வைஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான அட்வைஸை சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம் குரு. சேலம்
1: எல்லாரும் நலமா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன் குரு.
1: சூப்பர் சூப்பர்,
6: நிகழ்ச்சியில அருமையா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
1: நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க, அதையும் கேட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
6: கண்டிப்பா
1: நன்றி.
6: என்ன சார் நீங்க கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, நான் குடுக்கறதா இருந்தா யார் எது சொன்னாலும் நல்லதே சொன்னா கூட என்ன பண்ணணும்னா அதை நீ உள்வாங்கிக்கோ. ஆனா அதுல இருந்து உனக்கு கண்ணால பாக்குறதும் பொய், காதல கேக்குறதும் பொய் சொல்றது மட்டும் இல்லாம தீர விசாரிக்கிறதும் பொய்யா இருக்கு. அதை என்னன்றது அதுலயும் ஆழ்ந்து கவனிச்சு உண்மையை உணர்ந்து செயல்படுறது நல்லா இருக்கும்.
1: மின்னுவல்
6: தான் பொண்ணு, மின்னுவல் எல்லாம் பொண்ணல்ல அன்றதும் நான்
1: கொடுப்பேன். அதாவது எல்லாமே சிரிச்சுதான் இருக்கு பேசுவாங்க, அதனால நீங்க
6: பாத்து. நன்றி வாய் சார்.
1: எல்லாக்காக வந்து கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 2 அட்வைஸ் வந்து சொல்லுவாங்களா, என்ன மாதிரியான அட்வைஸ் அப்படின்னா, இப்போது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீ எல்லாமே கேட்டு சைலண்ட் ஆயிரு, அதுலேருந்து உனக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்மூடித்தனமாக நம்புவாங்களே, ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் ஓட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிற அந்த 2 அட்வைஸை என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் கேட்டே இருக்கேங்க, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: சத்தான உணவு உடலுக்கு பலம், ஊட்டச்சத்து மட்டுமே வாழ்க்கையின் நலம்.

0: டேய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். டே மச்சான், இதை தயவு செஞ்சு மாற்றிக்கோ, டே இதை சேஞ்ச் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வி இதாக தாங்க வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ரெண்டே ரெண்டு அட்வைஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது நம்ம கூட ஒரு நெய்யர் வந்து பேச போகிறாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன மாதிரியான அட்வைஸை தர போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கேங்கக்கா.
1: பேசுறதுங்களா?
0: இது ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு நல்லா கேக்குதுங்களா?
1: நீங்க பேசுறது
0: இப்ப கேக்குதுங்கக்கா.
1: கவர் ப்ராப்ளம் தான்.
0: ஓகே ஓகேங்கக்கா. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ரெண்டு அட்வைஸ் சொல்லணும் அப்படினா என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து நீங்க சொல்வீங்க?
1: முடிஞ்சாலும்
0: அது டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன், ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குது.
1: இல்ல, முடிஞ்சாலும் நம்ம யாருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்ல கூடாதுடா.
0: அட்வைஸே சொல்ல கூடாதுன்னு சொல்வீங்களா?
1: ஆமா, சொல்ல கூடாது. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க அப்படிங்கற மாதிரி சொல்றேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: நான் முதல்ல நண்பர்களுக்கு சொல்றது, வீட்ல பெரியவங்க இருந்தானா அவங்க சொல்றத நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, காதுல வாங்கிக்கிட்டாவது சரி சரி சரி செய்யறேன்னாவது சொல்லுங்க. செய்யறேன்னாவது சொல்லுங்க, காதுலயாவது வாங்கிட்டீங்க அவங்க சொல்றத. நீங்க செய்யறீங்களோ செய்யல அப்பாற்பட்ட விஷயம் அது. அதெல்லாம் அவங்க சொல்றது முதல்ல காதுல வாங்கிட்டு சரி சரி அப்படியா சரி நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அளவு கேட்டு வயசானவங்க
0: அதிகமா பேசாதீங்க.
1: முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு பாக்கணும். ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சரி அப்படியா செஞ்சிடறேன் அவ்வளவு அதை நிறுத்திட்டு நம்ம வளவள குறை குறைன்னு பேசாம சீக்கிரம் கொஞ்சம் பேசிக்கிட்டு முடிஞ்ச

0: அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு வெளியே பாக்கணும்.
1: ஓகே ஓகே, இதுதான் நீங்க சொல்ற ரெண்டு அட்வைஸா?
0: அடுத்து குழந்தைகள் கையில போனை கொடுக்காதீர்கள்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
0: அந்த மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியான அன்பு இருக்கும், நல்லா மனசு சிந்திக்கக்கூடிய தன்மை வரும் அவங்களுக்கு.
1: சூப்பர் சூப்பர்.
0: குரு நன்றி, நன்றி இருக்கு.
1: இல்ல இல்ல, ரொம்ப நன்றிக்கா கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: நன்றிங்க குரு, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி,
0: நன்றிங்க குரு.
1: மேட்டூர்லேருந்து நம்ம கலைச்செல்விக்கா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க அவங்களோட அட்வைஸை அன்லிமிட்டடாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு அட்வைஸை என்கிட்டயே வந்து சொல்லுங்கள். அதில் கேட்குறதுக்கே நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கேங்க, கேட்டு வந்துடுங்க. இது வாலிபாபைஸ் நிகழ்ச்சியில் நாம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட ஜேர்னிலேருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான். கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
2: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: படுத்துல நிமிஷம் நாளை தாங்க முடியலையே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணுங்க. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சேலமில் ஹிட்டனாக இருக்கிற நிறையா ஃபுட் வ்ளாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கடையில் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜென்யூனாக ரிவ்யூ போட்டுட்ருக்கிறவங்க தான் நம்ம சுவை டாக்ஸ் டீம். அவங்க இப்போது நம்ம கூட பேச போகிறாங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கீங்க, நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. ஸோ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள்ஸு அப்படின்றது நிறையவே இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், இல்லைனா எல்லா சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்க தான் வந்து செய்யும். இப்போ எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது? கண்டென்ட் மேக்கிங்லேயா இருக்கலாம், இல்லைனா வந்து வீடியோ எடுக்க போகிற இடத்துலையா இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்லேயா இருக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ப்ரோ இருக்கு?
7: நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் ப்ரோ. வண்டியே இருக்காது ப்ரோ, வண்டியே இருக்காது. நம்ம ஷெட்யூல் போட்டு, ஏன்னா ஒரே நாள் தான் நம்மளுக்கு டைம், சண்டே மட்டும்தான். ஒரு நாளில் 3 வீடியோ எடுத்தால் தான் அந்த வாரத்தை ஓட்ட முடியும். நம்ம எல்லாம் கடையெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம், இந்த டைம் இந்த கடையை போய் எடுக்கலாம். அப்போன்ட்டு வண்டி இருக்காது,
8: டைம் செட் பண்ணி வச்சிருப்போம். அது ஒரு டைம் ஆகும்,
7: வண்டி இருக்காது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபோனே இருக்காது. இவன் ஃபோனெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கும், அதிலே எடிட் பண்ணுவோம். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம 17 Pro Max இவருக்கு ஒரு 16 எடுத்தோம், ரீசெண்டாக தான் எடுத்தோம். ஒரு 4 மந்த்ஸ் சம்திங் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நிறைய ஃபேஸ் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். வண்டி இருக்காது, ஃபோன் இருக்காது, ஒரு இடம் இருக்காது உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுது புரியுது பிரதர். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வீடியோ எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துணைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, கேமரா கரெக்டாக கிடைக்காது, ஃபோனில் எடுக்க போனாங்க அப்படின்னாலும் கிளாரிட்டி கரெக்டாக இருக்காது, எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் எடிட்டிங்க்கு கரெக்டான டைம் அமையாது, எடிட்டர் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியா கண்டென்ட் ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸாகவே இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வர்றது சகஜம்தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப பக்கத்தில் வந்துடும். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வருது அப்படின்னா அதை நீங்கள் கேர் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் தாண்டி வாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு சோஷியல் மீடியா ஜேர்னியில். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சுவை டாக்ஸ் டீம் இருக்காங்களே, அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அவங்களோட ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
9: Let's gear up. Reporting dropping the damn track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Turn it up. It's so late. It's them on the beat. Bring him on here.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8
3: அடுத்து வருவது லேசா லேசா
4: லேசா லேசா

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைராக வந்துருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம பேசும்போது உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்கவே வந்து செம இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இத்தனை விஷயங்கள்லாம் வந்துருக்குமா, பைக் இல்லாமல், வீடியோ கேமரா இல்லாமல், எடிட்டிங் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க, ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு சில பேரில் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே டீமோட்டிவேட் ஆகி உட்காந்துருவாங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்களேன்.
1: ரீச் ஆகுதோ இல்லையோ, வியூஸ் வருதோ இல்லையோ, நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் நாங்கள் நினச்சது ஒரு எப்படியுமா பார்த்துட்டு வீடியோ போகும், ரீச் ஆகும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ஒரு தேர்ட் வீடியோலேயே அப்படி ஒரு ரீச் கிடைக்கும். அதுக்கப்புறம் போட போட நல்ல ரீச் கிடைச்சி
2: அப்புறம் ப்ரொமோஷன்,
1: அந்த பாதாம் வீடியோ
2: அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுலேருந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷனும் பண்ணிருக்கோம், நம்மளால் நம்ம தெரிஞ்ச வீடியோ
1: காலையும் வீடியோலாம் எங்கள் அத்தை கலப்படங்கள் அழகாக எங்கள் அத்தை கல்யாணம், அத்தை பொண்ணு கல்யாணம் அப்போ
2: அங்கே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம்.
1: பண்டபத்துக்கு வெளியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். வண்டி வேற வந்துட்டு போகுது,
2: போடணும், ஷெடியூல் போடணும்.
1: நான் போடணும் இன்னைக்கு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். நாளைக்கு நாங்கள் போடணும், நாளைக்கு கல்யாண வேலை இருக்குது, எப்படியா பண்ணு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு வெளியே நின்று வாய்ஸ் ஓவர் கொடுத்து உள்ளே போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு.
0: புரியுது புரியுது ப்ரோ, நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து புரியுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நிறைய வந்து வரும். அதை ஓவர் கம் பண்ணி வந்தே தான் ஆகணும், வேறு வழியே வந்து கிடையாது. நெகட்டிவிட்டிஸும் வரதான் வந்து செய்யும், அதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க எப்படியாவது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம வந்து பேசியிருந்தோங்க. என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ரெண்டு அட்வைஸ் அப்படின்றத இன்றைக்கான தலைப்பாக வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய நேர்கள் நம்ம கிட்ட கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஒரு ரெண்டு அட்வைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது, காமெடியாக இருந்தது, செம ஃபன்னாக இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி வந்து போனதுங்க. ஸோ எந்தெந்த நேர்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு அட்வைஸை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து மேட்டூர்லேருந்து சிவகுமார் அண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி அக்கா, அதுக்கப்புறமா மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க சொல்கிற அந்த ரெண்டு அட்வைஸை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இந்த ரெண்டு மணி நேரம் எப்படி போனச்சுன்னே வந்து தெரியல, சூப்பராக வந்து போனச்சு. ஸோ நாளைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட் வந்து சொல்லிட்டு போகிறேன். என்ன அப்படின்னா சேலத்தில் மழை வர மாதிரி இருக்குது. மழை இன்னும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது, லைட்டான சாரல் மழையும் வந்துட்டுருக்கேங்க. வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து பக்காவாக சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த கனவு நிறைவேறுதா அப்படின்னு கேட்டால் பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாம தான் இருக்க ஆரம்பிக்குது. அதை பற்றி பேசுவோமா? ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. எப்பவும் போல 6 மணி ஆனால் லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் வந்துட்டேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கான நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உடல் அளவில் என்ன மாதிரி சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். அதையும் தாண்டி சாதனை பெண்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதையும் தாண்டி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்களை கடந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் அவங்களே சொல்ல போகிறாங்க. அதை எல்லாத்தையும் தான் இந்த லேச லேச நிகழ்ச்சியில் ஃபுல்லாக அவங்க எல்லாருக்கும் தொகுத்து வழங்குறதுக்காக நான் வந்துட்டேன். ஸோ வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும், அதாவது பெண்கள் எல்லாருக்கிட்டையும், பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்லை பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து கனவுகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். என்ன கனவு இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக சமாளிச்சிடணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனை வந்து அடைச்சிடணும் அப்படின்றது பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கனவுகளாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து உங்கள் பள்ளி பருவத்திலையா இருக்கட்டும் இல்லை கல்லூரி பருவத்திலையா இருக்கட்டும், அந்த பருவத்தில் உங்களுக்கு பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருந்து இருக்கும். அந்த கனவு வந்து நான் படிக்கணும், அடுத்தடுத்து கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவாக இருக்கட்டும் இல்லை ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவாக இருக்கட்டும் இல்லை நான் அரசியலில் போய் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கனவாக இருக்கட்டும் இல்லை இந்த துறையில் நான் வந்து சாதனை அத்தனை பேருமே வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட போயிட்டு உங்களுடைய கனவு என்ன, சின்ன வயசுல என்ன கனவு இருந்தது, அந்த கனவு ஏன் தொடர முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கால் பண்ணியோ இல்லை நார்மல் மெசேஜ் கூட பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோசியல் மீடியாலாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட நம்மளுடைய சோனாஃபம் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு, அதுலயுமே வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு போகலாம். ஸோ என்ன கேள்வி அப்படின்றதையும் நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்களுக்கான ஆசையா இருக்கட்டும் கனவா இருக்கட்டும், அதாவது கனவு என்ன, அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: நேயர்களே,
1: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
0: முதல் பரிசாக 3,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
0: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போ இருந்தே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி. வணக்கம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். இன்றைக்கி நான் ஒரு சாதனை பெண் பற்றி பகிர்ந்துக்க போகிறேன். அந்த சாதனை பெண் பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி, 2023 சொந்த மாநிலத்தில் ஒரு கலவரம் ஏற்பட ஆரம்பிக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு பயம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு போட்டியில் போய் நின்று அந்த களத்தில் புயலாக சொல்லிட்டு ஆசிய விளையாட்டு போட்டியில் வந்து வெள்ளியை வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மூலயமா நம்முடைய இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்து மட்டும் இல்லாமல் மனசுல எக்கச்சக்கமான பாரத்தையும், அதாவது குடும்பம் நல்லா இருக்காங்களா பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்ற ஒரு பயத்தையும் சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா பலமுந்த ஒரு பெண் இன்னைக்கு சரித்திரத்தை படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் பத்தி தான் பகிர்ந்துக்க போறேன். யார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஷ்ணுபூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவாச்சிபாய் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு எளிய விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க தான் வந்து நவோரம் ரோஷிபினா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த தற்காப்பு கலையில தீவிரமான ஆர்வம் கொண்டதுனால தன்னோட 12 வயசுல இருந்து இம்மால கூடிய சாய் விளையாட்டு பயிற்சி மையத்தில் வந்து ஊஷு பயிற்சி வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த ஊஷு குத்து சண்டை, அதுக்கப்புறமேட்டு வந்து எதிரியை வீழ்த்தக்கூடிய அந்த யுக்திகள், இது எல்லாத்தையும் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து சர்வதேச அரங்கில இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை வென்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு தீவிர பயிற்சி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் இவங்களுக்கு சவால்கள் வர ஆரம்பிக்குது. என்ன சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 ஆசிய விளையாட்டு போட்டிக்கு தயாராகிட்டு இருந்த டைம்ல இவங்களுடைய சொந்த ஊரா இருக்கக்கூடிய மணிப்பூர்ல வந்து எக்கச்சக்கமான கலவரம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த கடுமையான கலவரத்துல வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் இன்டர்நெட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு, டவர் ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாமே இருக்குது அப்படின்னு போது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சேஃபா இருக்காங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தாய்நாட்டுக்காக வந்து பதக்கத்தை வெல்லணும் அப்படின்ற ஒரு வெறியோட அவங்க வந்து களத்தில் இறங்கணும் அப்படின்ற ஒரு மன அழுத்தமும் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. இதையும் தாண்டி அந்த ஜண்டா பிரிவுல வந்து கண்டிப்பா ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது தீவிரமான உடற்காயங்கள்லாம் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். முகத்தில் விழக்கூடிய கடுமையான குத்துகள் எல்லாத்தையும் வாங்கும் போது தசைநார்களுடைய வலி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வலி எல்லாத்தையும் சந்திச்சிருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் கடந்து 2023 ஹாங்ஸே ஆசிய விளையாட்டு போட்டியில வந்து மகளிருக்கான 60 கிலோ ஜாண்டா பிரிவுல வந்து அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறி வெள்ளிப்பதக்கத்தை வென்று சரித்திரம் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இவங்க 2018 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்துகிட்டு வெங்கல பதக்கத்தை வென்று சர்வதேச அளவில் அவங்களுடைய பெயரை வந்து பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஆசிய போட்டிகளில் 2 முறை அடுத்தடுத்து பதக்கங்களை வென்ற சர்வதேச ஊஷு கூட்டமைப்பினுடைய சிறந்த வீராங்கனை அப்படின்ற ஒரு விருது வரைக்கும் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவில் தலை சிறந்த ஊஷு அடையாளமாக உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்களுடைய இந்த தன்னிகரற்ற தற்காப்பு கலையினுடைய வீரத்தை பாராட்டி நம்முடைய இந்திய அரசு வந்து இவங்களுக்கு நம்ம நாட்டினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை சுற்றி எப்பேற்பட்ட சவால்கள் புயல்கள் இதெல்லாமே இருந்தாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கவனம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ரோஷிபினி தேவி மாதிரி களத்தில் இறங்கி மோத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், 40-50 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம், குறிப்பா பாட்டிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்போது, அவங்களுக்கு எல்லாம் வந்து மூளையினுடைய சுறுசுறுப்பு அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்காக நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துக்க ஆரம்பிக்கணும். அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி தேவையோ அதே மாதிரி தான் அந்த மூளைக்கும் மூளை பயிற்சி அப்படின்றது தேவையான ஒரு விஷயம். அது அவசியமும் கூட. ஏன்னா சும்மாவே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னும் போது நரம்பு இணைப்பு வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால காலையில வந்து செய்தித்தாள்களை வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து படிக்கிறது வந்து பழகிக்க ஆரம்பிக்கணும். டிவி இதெல்லாம் பார்க்கறத தவிர்த்துட்டு இதெல்லாம் பழகிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு போது அது எல்லாத்தையும் வந்து வாய் விட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பேச்சு மட்டும் கேட்கும் நரம்புகள் வந்து ஒரே நேரத்தில் தூண்ட ஆரம்பிக்கும். அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நரம்பியல் துறை வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறுக்கெழுத்து போட்டிகளாக இருக்கட்டும், இல்லை சுடுகோ இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம், விடை தேடக்கூடிய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த விடுகதை இது எல்லாத்தையும் வந்து மூத்த குடிமக்கள்லாம் வந்து விளையாடும் போது அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 47% குறையுது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதனால இந்த சுடுகோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குறுக்கெழுத்து போட்டிகளாக இருக்கட்டும், விடுகதைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அவங்க தான் அதிகமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தாத்தா பாட்டிகள் தான் அதிகமாக நமக்கு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடுகதைகள் நமக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, பாட்டிகள் தாத்தாக்கள் சொல்லியிருக்கிறது தான். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான நினைவூற்ற விதமாக அந்த குறுக்கெழுத்து போட்டி சுடுகோ இதெல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூளையினுடைய சுறுசுறுப்புன்றது இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பழைய நினைவுகளை பற்றி பேசுறது, படித்த கதைகளை வந்து யோசிச்சு பார்க்கறது, இதெல்லாமே வந்து அவங்களுடைய சொந்த குரல்களில் பேர குழந்தைகளுக்கு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போகேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவாற்றல் பகுதி வந்து புத்துயிர் பெற ஆரம்பிக்கும். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக கதைகள் சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா பாட்டிகள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையில் இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு ஒரு அனுபவம், அதாவது ஏதாவது வேலையிலையோ ஏதாவது ஒரு இடத்துல அனுபவப்படுறோம் அப்படின்னு போது அதை வந்து அவர் சொல்லும்போது இதுக்கு இதுதான் சொல்யூஷனாக இருக்கும், இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறது யார் அப்படின்னா, தாத்தா பாட்டிகளாக தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால வயசாயிடுச்சு அப்படின்றது நினைக்காம புதிய சமையல் குறிப்புகளை அவங்களை செய்ய வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய சமையல் குறிப்புகளை வந்து கேட்கறதா இருக்கட்டும், எளிமையான கைவினை பொருட்கள்லாம் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டு அதெல்லாம் நம்ம கத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்றது மூலமா நமக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி அப்படின்றது அவங்களுடைய மூளைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், நமக்கு வந்து புதுசு புதுசாக கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலேயே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை.
2: மச்சான் உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: ஓ, இங்க படுத்துல நிமிஷம் நான் தாங்க முடியலையே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதி தான் அடுத்ததாக ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்,
6: என் பேர் வினிதா.
5: இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் வந்து கண்ணம்மா பகுதியில் வினிதாக்கா தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ வினிதாக்கா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிசப்தத்தின் குரல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர், அதையும் தாண்டி இறந்தவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இயல்பின் இளவரசியாக இருக்கக்கூடிய வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிதாக்கா சொல்லுங்க, இப்போ நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கக்கா?
6: இப்போ கவிதேடல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கவிதேட பப்ளிகேஷன், புத்தகங்கள் பதிப்பு, அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் வீட்டிற்கே நாங்கள் வந்து புத்தகத்தை கொண்டு போய் சேர்ப்போம், அந்த மாதிரியான ஒரு இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
5: ஓகேக்கா, இப்போ நீங்க வந்து பதிவகத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வினிதாக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
6: பேங்க்ல தான், பேங்க் செக்டர்ல, அதாவது ஃபினான்ஸ் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபினான்ஸ் டெக் அதில் இருக்கும்போதே தான் எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ரைட் பண்ணுவேன், ஸ்டோ இந்த இன்ஸ்டாலெல்லாம் கவிதை எழுதி போடுவேன், இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் வாசிப்பேன், வாசித்து அதை வந்து வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன். ஃப்ரீ டைமில் வந்து சரி எனக்கு இது பிடிக்கும், இதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சதா, அது அதுதான், இதுதான் மெயினாக வந்து ஃபினான்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு அது அதுலேயே இருக்கும்போதும் எனக்கு இது மேலே ரொம்ப ஆர்வம் வந்ததுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இதுக்கே வந்துட்டேன், இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்துட்டேன் நான்.
5: ஸோ ஆரம்பத்தில் வந்து ஃபினான்ஸில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட வாழ்க்கை பயணம் எழுதுறது அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமேட்டுன்னா இப்போ எழுத்து பயணத்தை தொடர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்கா வந்து பதிப்பகத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி எழுத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முழு மூச்சா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சின்ன வயசுல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய இருக்க ஆரம்பிக்கும். இப்போ எனக்கெல்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு பாடுறது, நடனம் பாடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஒர்க்குக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது, அந்த இடத்துல ஒர்க்கு நம்ம வந்து ஃபேமிலி எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒர்க் தானே முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நானும் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் யாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணும் போது தான் அப்பப்போ நான் வந்து இப்போலாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே, அதாவது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் குடும்பத்துக்காக உழைக்கிறதையும் தாண்டி உங்களுக்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு இந்த பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெண்கள், நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத இப்போ நீங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே சின்ன வயசில் நான் இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்ற ஒரு எக்கச்சக்கமான ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் பெண்களுடைய வாழ்க்கையில் கனவு கனவாக போயிருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான கேள்வியாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்கள், உங்களுக்கு பிடிச்ச அந்த சின்ன வயசு கனவு என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கனவு என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கனவை அடுத்தடுத்து நீங்க அந்த தொடரத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம், ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. வினிதாக்கா, இப்போ நீங்க வந்து எழுத்து அப்படின்ற ஒரு பயணம் முழு மூச்சா எந்த தருணத்துல எடுக்க ஆரம்பிச்சீங்க? பேங்க் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த தருணத்துலதான் நான் வந்து முழு மூச்சா எழுத்து அப்படின்ற ஒரு பயணத்தை தொடர ஆரம்பிச்சேன் அப்படின்னா எந்த தருணம்க்கா?
5: ஆக்சுவலாக நான் வேலைக்கு போனப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அங்கெல்லாம் என்னதான் அங்கே வந்து நமக்கு போதுமான அளவுக்கு தேவையான அளவு எல்லா சேலரி இருக்கு எல்லாமே இருக்குனாலும் ஏதோ ஒரு ஒரு நம்ம மனசுக்கு வந்து நம்ம ஏதோ படித்தோம் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஒரு நாள் வந்து லைக் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக எனக்கு வந்து எழுதிட்டு இருக்கும்போது தோணுச்சு, நம்ம கரெக்டான பாதையில தான் நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா, இதை தான் நம்ம செலக்ட் பண்ணோமா, இல்லை இதில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோமான்ற எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு பதிலும் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ நான் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சடனாக நான் முடிவு பண்ணேன், ஓகே நமக்கு என்னதான் இந்த ஒர்க் இருந்தாலுமே கூட இது நம்ம கரியருக்கு எந்த விதத்துல எப்படியும் ஒரு மிஷின் மாதிரி தான், டைமுக்கு போகணும் உட்காரணும் இது பண்ணணும். பட் அதுவே நம்ம புக் ஃபீல்டு செலக்ட் பண்ணோம்னா லாஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸை பார்ப்போம், அவங்களோட எண்ணங்களை படிப்போம், அதை நாங்கள் புத்தகமாக மாற்றும்போது அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது மனசுக்கும் நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு தாட்டை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஈவன்தோ ஒரு 70 வயசான ஒரு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு புக் எழுத போகிறேன்ட்டு எங்ககிட்ட வந்து அது சொல்லும்போது கூட, ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க. எனக்கு வந்து புத்தகம் போடுறது ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நான் வந்து அவங்களோட கனவை நம்ம வாங்கும்போது அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம கரெக்டான பாதையை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக நான் வீட்டில் பண்ணுறேன், எனக்கு இந்த இது பிடிக்கும், நான் வேறு வேலைக்கு போனாலும் இந்த சண்டேஸில் லீவ் கிடைக்கும், அந்த மாதிரி வீக்கில் ஒன் டே மட்டும் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அவரு ஷேர் பண்ணது அதையெல்லாம் நான் கேட்டேன் பர்சனலாக. அப்போ தான் இதோட முக்கியத்துவம் என்ன, என்னதான் எல்லாரும் கார்பரேட்டை நோக்கி நம்ம ஓடிட்டு இருந்தாலும் நமக்கு இந்த எழுத்து துறை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அந்த பெரியவர் சொன்ன சில ஸ்டோரிகள்ல இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ முடிவு பண்ணேன் எனக்கு வந்து எனக்கு லைக் பிடிச்சது இந்த ப்ரொஃபஷனல் தான், ஸோ அதை நான் கரெக்டாக பண்ணணும் பண்ணுறேன் அப்படின்னு முடிவெடுத்து. வீட்டில் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு, எப்படி நீ இங்கிருந்து அவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணி போயிட்டு நீ வருவ, எப்படி என்ன அப்படின்ட்டு 1008 கொஷின்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் நான் போனேன் பண்ணேன், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன், இப்போ வீட்லேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும், எடுத்த உடனே நம்மளோட சக்ஸஸ் வந்து அதாவது நம்மளோட நினைவு நம்மளோட இதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. ஸோ கண்டிப்பாக வந்து போக போக அவங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், எடுத்த உடனே நம்ம சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாமே தப்பாக தான் அவங்களோட புரிதலுக்கு தெரியும். அதுவே நம்ம சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இதுக்கப்புறம் போயிட்டு நான் இந்த ஒர்க்கை செய்கிறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இந்த ப்ரொஃபஷனலில் போகிறேன் அப்படிங்கும்போது அவங்களுமே ஓகே கரெக்டாக போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹோப் வர மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை செஞ்சு காமிச்சிட்டோம்னா ஓகே ஃபைன், அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து எழுத்துத்துறை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்காக எனக்கு நான் செஞ்சுட்டு இருந்ததையும் விட்டுட்டு எனக்கு இந்த புக்கு தான் முக்கியம், புக்கு இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு மொமெண்ட், அந்த தாத்தா சொன்ன அந்த சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது.
4: ஸோ எழுதுறது அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அக்கா சொல்லும்போது புரிய ஆரம்பிச்சிருக்கு. அக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாத்தா மூலியமாக இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க, நானுமே அக்கா மூலியமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன், இன்னிலேருந்து என்னோட எழுத்து பயணத்தை தொடங்கலான்னு இருக்கேன். ஸோ என்ன எழுதலாம் அப்படின்றத மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போகலாம். நேர்களே, நான் இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, சோ அதே போல இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எறும்பும் இனிப்பும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் ஒரு குட்டி பையன் தோட்டத்துல இனிப்பு சாப்பிட்டு இருந்தான். அப்படி அவன் சாப்பிட்டு இருக்கும் போது கொஞ்சம் இனிப்பு வந்து செதறி கீழே விழுந்துருச்சு. உடனே அங்க இருந்த எறும்பு அந்த செதறி விழுந்த இனிப்பை பார்த்த உடனே அந்த இனிப்பு கிட்ட வந்து அந்த சின்ன சின்ன துண்டுகளை அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா எறும்போ ரொம்ப சின்னதா தான் இருக்கும், அந்த இனிப்பு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதாவது எறும்பை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சா, அதனால எறும்புக்கு எப்படி அதை எடுத்துட்டு போறதுன்னே தெரியல. கொஞ்ச தூரம் போன உடனே டயர்டாயி கீழே உட்காந்துருச்சு. சோ அந்த எறும்பு கீழே உட்கார்ந்து இருந்ததை பார்த்த அந்த குட்டி பையன் என்ன பண்ணானா, எறும்பை பார்த்து சிரிச்சான். இங்க பாரு, இந்த எறும்பு எத்துலன்னு இருக்கு, ஆனா இவ்வளவு பெரிய ஸ்வீட்டை எடுத்துட்டு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். அப்புறமேட்டு யோசிச்சுட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு தள்ளி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே எறும்பு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இனிப்பு துகள்கள் கீழே சிந்தி இருந்துச்சு இல்ல, அதை எடுத்துட்டு போய் அவங்க கூட்டத்துக்கிட்ட சேர்த்துருச்சு. திருப்பி இன்னொரு டைம் எடுத்துட்டு போறதுக்கு அதே இடத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய இனிப்புகள் கடந்தது இல்லையா. சோ இப்ப வரும்போது தனியா வரல, அவங்க கூட்டத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துச்சு. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய இனிப்பு துகள்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களோட சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம யாரையுமே சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவங்களோட முழுமையான பலம் என்னன்னு தெரியற வரைக்கும் அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு தான் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
2: கவின்.
0: கவின், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: செயின்ட் ஜான்ஸ்.
0: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ம், யார் யாரெல்லாம் அது?
2: அட்செவன், நிட்டிஸ், ரட்சன், சாய் பிரஜன்.
0: ஓகே, ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்கூல்ல சேட்டெல்லாம் பண்ணுவீங்களா? அப்படினா என்ன அப்படிங்கற மாதிரி கேக்குறீங்களே, அப்ப உண்மையிலேயே சேட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க போல. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கவின் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர். நீ கூட இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகள்

0: மலையோரத்துடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று,
1: மலையோரம் வீசும் காற்று.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவின் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சோ அடுத்ததா இன்னும் சில விஷயங்கள் நம்ம கவின் கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஒரு சின்ன பாராட்டு இல்லை என்கரேஜ்மெண்ட் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவங்க புதுசாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரும்போது நம்ம பாராட்டாம சரி ஓகே சூப்பர் அப்படின்னு வெறுமனே ஒரே வார்த்தையில சொல்லி விட்டுட்டா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேஷனை ஏற்படுத்தும் மேம்?
4: என்னென்னா வந்து இப்போ அவங்கள நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அமைதியாரன்னா அவங்களுக்கு எந்த க்யூரியாசிட்டியே போயிடும். அவங்க ஒரு க்யூரியாசிட்டி கேள்வி கேட்குற ஒரு இது இருந்தால் தான் அவங்க ஸ்கூல்லே ஆகட்டும் இல்லை வெளியில் அவங்க போகிற சொசைட்டிலே ஆகட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருப்பாங்க. இல்லைன்னா அப்படியே சைலண்ட்டாக நம்ம இருந்துட்டு போயிடுவோம், க்வெஷ்சன் கேட்டால் திட்டுறாங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட் டெவலப் ஆகிடும். ஸோ அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. மிஸ்டேக் பண்ணவும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த நார்மலாக அவங்க வந்து நல்லா அழகாக கேள்வி கேட்குறாங்க தொல்லை பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அழகாக வந்து கேள்வி கேட்குறாங்கும்போது என்கரேஜ் பண்ணணும். கரெக்டாக நம்ம வந்து நம்ம தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கலாம். என்னென்னா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ வந்து நம்மளுக்கு புக்ஸ்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் இவங்களுக்கு ரொம்ப ஓவர்லோட், யார் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் துருத்துருன்னு தான் இருக்க செய்வாங்க. அது அவங்க தப்பு கிடையாது. தே ஆர் எக்ஸ்போஸ்ட் அ லாட் டு மீடியா. ஸோ அதனால் அவங்க எந்நேரமும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக தான் இருக்குது, ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான தீனி போடுறதுக்கு நாம தான் கொஞ்சம் பொறுமையாக நாம இன்னும் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தாலே அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கண் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய ஈஸியான சிம்பிளான உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் தான். ஸோ தயிரில் ஏகப்பட்ட ப்ரோபயாட்டிக்ஸ் விட்டமின்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னும் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதனால் இந்த தயிர் வந்து குழந்தைங்க பிடிக்கல அப்படின்னாங்கன்னா ஓகே அவங்களுக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அவங்களோட கட் ஹெல்த்துக்கு தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீரண சக்திக்கு தயிர் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க பிடிக்கலன்னு சொன்னால் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபுட்டில் அதை நிறுத்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து பழக்கி விடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு டிப்ஸை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கவின் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம கவின் கூட பேசிடலாமா? கவின், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். ஏன்?
2: அதுதான் எங்க அப்பா டெய்லி சொல்லி கொடுப்பாரு, அதுதான் நல்லா போடுவேன்.
1: அதனாலதானா? ரொம்ப ரொம்ப கியூட்டா பேசுறீங்களே. சரி ஓகே, எனக்காக ஏபிசிடி சொல்றீங்களா?
2: ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் ஓ P Q R S T U V W X Y Z.
1: Very good. கேட்ட உடனே அழகா ஏபிசிடி சொன்னீங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
2: கம்ப்யூட்டர் மேம்.
1: கம்ப்யூட்டர் மேம். ஏன் மேக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும்ன்றீங்க? ஏபிசிடி கியூட்டா சொன்னீங்க, ஆனா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் மேம் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டீங்க.
2: அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, நல்லா டெஸ்ட்லாம் படிக்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான்.
1: ஓ, அதனால தானா? சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சரி ஓகே, தொடர்ச்சி இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கவின் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள், அதாவது நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
4: புரதம் நிறைந்த உணவை சாப்பிடுவோம், உற்சாகத்தோடு வாழ்ந்துடுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை.
2: மச்சான் உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நாளை தாங்க முடியலையே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவின் தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததான் நம்ம இன்னும் சில விஷயங்கள் கவின் கூட பேசலாம். அவர் பேசுறத கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அந்த குழந்தைங்களோட மழலை மாறாமல் அப்படி பேசிட்டு இருந்தாரு கவின். அண்ட் கவின் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி, ஓகே. இப்போது இந்த நேரத்தில் நான் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு, அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் லெமன் ரைஸ் தான். பொதுவாகவே லெமன் ரைஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன வெறுப்பு வந்து வரும். ஆனால் அது கூடவே சைடிஷாக இந்த உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த வெறுப்பு வந்து மறைஞ்சு போய் ஒரு ஹாப்பினஸ் வந்து வந்துடும். ஸோ அது கூடவே இப்போ வெஜிடபிள்ஸையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கொஞ்சம் லெமன் ரைஸையே ட்விஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி தான் இந்த வெஜிடபிள் லெமன் ரைஸ். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 1 கப்பு, எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கேரட் பீன்ஸ் இது ரெண்டுமே குட்டி குட்டியாக நறுக்குனது, அடுத்ததாக தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கடுவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. அண்ட் காரத்துக்கு வரமிளகா இருக்கு இல்லையா, அது 2 சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து அது கூடவே வரமிளகாயும் கிள்ளி போட்டு இந்த லெமன் சாறு நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட ஊற்றிடணும். அது வந்து இப்போ லெமன் சாறு ரெடி ஆகிடும். இப்போது இன்னொரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி காய்கறிகளை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். காய்கறிகளை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கணும். அப்போ தான் அது வதங்கும் போது நல்லா முறுமுறுன்னு ஒரு புது கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ அது கூட சாதத்தையும் சேர்த்து இந்த லெமன் சாரையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கமுமே இந்த உப்பு வந்து சரியாக இருக்கிற மாதிரி கிளறிடணும். அதுக்கப்புறமா வேறு என்ன, கொத்தமல்லி இலையை மேலே சேர்த்தா இந்த சூப்பரான டிஷ்ஷு ரெடி ஆகிடும். ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறிகளில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ நார் சத்து குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காய்கறிகளை சேர்க்கறது மூலிமா போயிடும். அண்ட் அது கூடவே விட்டமின் சி ப்ளஸ் எனர்ஜி இதிலிருந்து நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் மறக்காமல் உருளைக்கிழங்கு பொரியலை வைக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதுவுமே இந்த டிஷ்ஷு காலியாகணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமாக இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி கூட. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க. அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம்.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய முதல் டேர்னிங் பாயிண்ட் எது அப்படின்னா அவனுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் தான். எந்த ஒரு விஷயத்துக்காக அவன் பின்னாடி வேலைக்கு போகணும், இல்லை சொந்த தொழில் புரியணும், எது பண்ணினாலுமே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக கூட அப்போ என்ன வேணும் அப்படின்னா அந்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அவனுக்கு வேணும்.
4: கண்டிப்பாக மேம். ஸோ அந்த மார்க்கோட இம்பார்ட்டன்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இப்போது நம்ம கூட கவின் பேசுகிறதுக்காக ரெடியாக இருக்காரு. ஸோ கவின் கூட பேசிடலாம். கவின், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ்லாம் ஏதாச்சும் போகிறீங்களா? எந்த கிளாஸ் போகிறீங்க?
5: இங்கே தான்.
4: எங்கே தான்? கிளாஸ் நேம் சொல்லுங்கள்.
5: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி.
4: சூப்பர். அப்போனா நீங்கள் வந்து கராட்டே கற்றுட்டு இருக்கீங்க. சரி, மாஸ்டர் நேம் என்ன? ஆ, யார் உங்களுக்கு கராட்டே சொல்லி?
5: சதீஷ் மாஸ்டர்.
4: சதீஷ் மாஸ்டர், வெரி குட். ரொம்ப அழகா பேசுனீங்க, அண்ட் இன்னைக்குமே நீங்க ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சியில பேசுனீங்க. தேங்க்யூ கவின்.
5: தேங்க்யூ.
4: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நான் பாபாய் சொல்லிடுறேன். அடுத்ததா 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில மற்றும் நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ நீங்க கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணி ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல Top 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ நான் டாடா பாபா சொல்கிறேன். பாபா நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: ஒரு மலை அப்படின்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது என்ன? பசுமையான மரங்கள், குளிர்ச்சியான காற்று, மேகங்கள் சூழ்ந்த அழகான சிகரம். ஆனா ஒரு மலைக்கு உள்ள இன்னும் ஒரு உலகமே இருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான மலை தான் அர்ஜுனோ வெளிராங் மலை. இந்த மலையை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, அர்ஜுனோ வெளிராங் மலை இந்தோனேஷியாவோட கிழக்கு ஜாவா பகுதியில் அமைஞ்சிருக்கு. சுரபாயாவிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தெற்குலையும், மலாங்கிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் வடக்குலையும் இந்த பகுதி இருக்குங்க. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இது ஒரு சாதாரண மலை கிடையாது, இரட்டை எரிமலை. அதாவது அர்ஜுனோவும் வெளிராங்கும் ஒன்றா இணைந்த ஒரு எரிமலை வளாகம். அர்ஜுனோவோட உயரம் சுமார் 3339 மீட்டர், வெளிராங்கோட உயரம் சுமார் 3156 மீட்டர். அதே நேரத்தில் வெளிராங் அப்படின்றது ஜாவானிய மொழியில் கந்தகம், சல்ஃபர் அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல். அதனால தான் இந்த மலையோட இயற்கை அமைப்பும் ரொம்ப வித்தியாசமானது. வெளிராங் பகுதியில் பல இடங்களில் கந்தக படிவங்களும் புகை வெளியேறக்கூடிய பகுதிகள், அதாவது எரிமலை புகை வாயில்கள் இருக்கும். ஒரு பக்கம் பசுமையான மலைப்பகுதி, இன்னொரு பக்கம் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பமும் எரிமலை செயல்பாடும் வெளியே தெரியக்கூடிய பகுதிகள். ரெண்டையுமே ஒரே இடத்துல பார்க்க முடியுது அப்படின்னா அது தாங்க இதோட தனி சிறப்பே. இந்த அர்ஜுனோ வெளிராங் ஒரு அடுக்கு எரிமலை. அது மட்டும் இல்லாமல் சுண்டா ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை வளைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. வரலாற்றை பார்த்தா இந்த மலையில் 1950ஆம் ஆண்டுலேயும் அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டுலேயும் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதாவது நம்ம கண்களுக்கு அழகாக தெரியக்கூடிய ஒரு மலைக்கு பின்னாடி 1000 ஆண்டுகளாக உருவாகி வந்த புவியியல் வரலாறும் பூமிக்குள்ளே நடக்கக்கூடிய இயற்கை மாற்றங்களுமே இருக்குங்க. இதுதான் இயற்கையோட மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு மலை நமக்கு வெறும் சுற்றுலா இடமாக மட்டும் தெரியலாம், ஆனால் அந்த மலையை கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அது ஒரு வரலாறு, ஒரு புவியியல் புத்தகம், ஒரு இயற்கை அதிசயம். இதுதாங்க இந்தோனேஷியாவோட அர்ஜுனோ வெளிராங். இப்படிப்பட்ட உலகத்தோட வித்தியாசமான இடங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம். என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்க நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காடு காக்கம்பாடி பகுதிக்கு போனப்போ அங்க காளீஸ்வரி அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
4: வணக்கம்.
5: வணக்கம்ண்ணா.
4: உங்க பேர்?
5: காளீஸ்வரி.
4: காளீஸ்வரி, என்ன கிராமம்?
5: காக்கம்பாடி கிராமம்.
4: காக்கம்பாடியில எத்தனை வருஷமா இருக்கீங்க?
5: 5 வருஷமா இருக்கு.
3: இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் வந்து நீங்க பாக்குறீங்க?
5: ஒரு டிஃபரன்ஸும் இல்லை.
3: இப்போ விலைவாசியில் என்ன வித்தியாசம் இருக்கு?
5: ஃபஸ்ட்லாம் எல்லாமே கம்மி ரேட்டில் இருந்தது. இப்போலாம் வர வர இப்போ சர்க்கரை, அரிசி எல்லாமே ஓவர் ரேட்டில் இருக்குது. சர்க்கரையே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்தால் 40 ரூபா அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் மக்கள் எப்படி வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க?
3: ஓகே, இங்கே வந்துட்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க?
5: இங்கே எஸ்டேட்டுக்கு தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. பாதி ஆளுங்க இங்கே காட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோ. இங்கே
3: என்னென்ன விவசாயமெல்லாம் பண்ணுறாங்கக்கா?
5: காஃபி, மிளகு, அதுக்கப்புறம் அவ்வளோதான்.
3: ஓகே, இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கா?
5: ஆ, இருக்குண்ணா. காட்டு எருமை இருக்குது. இங்கே வந்து ரோட்டில், காட்டில், வீட்டு பக்கத்துலேயே வந்துடுது. எந்த நேரமுமே பார்த்துக்கலாம். நம்மளால் வீட்டு பக்கத்தில் நைட் டைமில் ஃப்ரீடமாக இருக்க முடியல. பக்கத்துலேயே இருக்குது. திடீர்னு கூட வந்துடுது. நம்மளால் தற்காப்புக்காக எதுவும் நம்ம வச்சுக்க முடியாதுல்ல. பக்கமே வந்துடுது திடீர்னு. அதனால் எப்பயுமே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கும்.
3: அக்கா, இங்கே வந்துட்டு அத்தியாவசிய தேவைகள் மக்களுக்கு இதெல்லாம் இருந்தால் வந்துட்டு எங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மேம்படும் அப்படின்னா என்னென்ன வசதிகள் வந்துட்டு உங்களுக்கு தேவையாக இருக்குங்க அக்கா?
5: ரேஷன் கடை காக்கம்பாடிக்கு வேணும். இங்கேருந்து பாட்டிங்க, வயசானவங்க கூட நடந்து தான் போகிறாங்க. நடந்து போயிட்டு வரப்போ பாதி பேர் மயக்கம் கூட வந்துடுதுன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த அரிசியை தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால காக்கம்பாடிக்கு ரேஷன் கடை வேணும்.
3: ஓகேக்கா, இங்கே பேருந்து வசதி இருக்குங்களா?
5: காலையிலையும் சாயங்காலமும் இருக்குது. ஆனால் மதியத்தில் இல்லை. மதியத்தில் ஏற்காடு போகணும், திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட நடந்து போகிறதா இருக்குது. அதனால மதியத்தில் வேணும்.
3: காக்கம்பாடியில் மருத்துவமனை இல்லைங்களாக்கா?
5: ஆ, இல்லை இல்லைண்ணா. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போனால் தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலு.
3: ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எப்படி போவீங்க ஏற்காடுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு?
5: ஏதோ வண்டி பேசி அப்படி தான் போயிட்டுருக்கோம். கார் வச்சு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம்.
3: இங்கே சாலை வசதி எல்லாம் இருக்குங்களா?
5: ஆ, இருக்குண்ணா.
3: இங்கே வந்துட்டு பள்ளிக்கூட வசதிங்கக்கா?
5: ஆ, இருக்குது. ஆனால் அங்கன்வாடி வந்து நாங்கள் வந்து இப்போ வாடகை சென்டரில் தான் இருக்கோம். எங்களுக்கு அந்த பில்டிங்கை வந்து கட்டி தரணும். அது வந்து ரோட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால காமௌண்ட் போட்டு கொடுத்தா பிள்ளைங்க அங்கே நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்க ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க. பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க. ரோட்டு பக்கத்துலேயே இருக்குங்க.
3: ரொம்ப நன்றி அக்கா.
5: தேங்க்ஸ்ண்ணா.
3: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க காளீஸ்வரி அக்கா. அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, அங்கே பேருந்து வந்துட்டு சரியான நேரத்தில் வராதனால குழந்தைகள் வந்துட்டு அவஸ்திப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்ட காளீஸ்வரி அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும்போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பிலியூர் கிராமத்தில் திருவிழா நடந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடினாங்க. அந்த பாட்டோட பேர் தர்மராஜா பாடல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டு ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒரு சின்ன சின்ன பகுதியாக உங்களுக்காக தினமுமே ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு சின்ன பகுதி இதை உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.

பெரிய நாயே எந்த நன்றி.

பிஞ்சட அண்ணா நோய் போகமோதே போகமோதே.

அடப்பா மங்கையன் குலவர சுவாமி சொல்லி அந்த நாட்டத்துல ஊத்தி நாட்டை விட்டு ஆனால் அந்த நேரம் ஆனா ராமரும் லட்சுமணரும் இத பெண்ணும் எங்க போறான்னு நாட விட்டு

ரொம்ப அருமையா நமக்காக இந்த பாடலை பாடி கொடுத்த பிலியூர் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவனுங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்தும் உடல் நலமும்.
1: பழமும் காயும் தினமும் சாப்பிடுவோம், பல நோய்களை தள்ளி வைத்திடுவோம்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை
4: மச்சான். உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
3: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
4: லக்னோ.
5: படுத்துல யோசிச்சு தாங்க முடியலையே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஊர்ல மாலை நேரத்துல வானத்தை பார்த்தா சின்ன சின்ன பறவைகள் கூட்டமா வேகமா பறந்து போகிறத பார்த்துருப்போம். ஆனால் அந்த பறவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு ஒரு நீண்ட தூர பயணமாக இருந்து பயணித்து வந்திருந்தா, அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பறவை தாங்க கொல்லைப்புற தகைவிழான் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. இந்த பறவை நம்ம சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ஏற்காடு பகுதிகளில் இருக்கிறதாகவுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலகத்திலேயே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய தகைவிழான் இனங்களில் இதுவுமே ஒன்றுங்க. கிட்டத்தட்ட உலகத்தோட அனைத்து கண்டங்கள்லையுமே இதோட இருப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோட உடலோட மேல் பகுதி நீல நிறத்துலேயும் முகம் மற்றும் தொண்டை பகுதி செம்பழுப்பு நிறத்துலையும் இருக்குங்க. அதை விட இதோட முக்கியமான அடையாளம் நீளமாக ஆழமாக பிளந்த மாதிரி இருக்கக்கூடிய வால் தான். இதோட வாழ்க்கை முறை எப்படி தெரியுமா இருக்கும்? அடர்ந்த காடுகளை விட திறந்த புல்வெளிகள் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த தகைவிழான் பறவைக்கு. மேய்ச்சல் நிலங்கள், புல்வெளிகள், விவசாய நிலங்கள், அதுவும் பக்கத்தில் தண்ணி இருந்தால் இன்னமுமே சிறப்பாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மனிதர்கள் கட்டின ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே இந்த பறவை தன்னோட வீடாக பயன்படுத்திக்கிதுங்க. கொட்டகைகள், தொழுவங்கள், சின்ன பாலங்கள் மாதிரியான திறந்த கட்டமைப்புகளில் கூடு கட்டுது. மண்ணை வச்சு அதோட மூடி மற்றும் வேறு பொருட்களை சேர்த்து ஒரு கோப்பை வடிவ கூடை உருவாக்குது. ஒரு ஜோடி புதுசாக ஒரு கூடு கட்டுறதுக்கு சுமாராக 2 வாரங்கள் ஆகுமா. அதனால தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கூடுகளுக்கே இது அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் இந்த பறவையோட உண்மையான ஆச்சரியம் இதோட பயணத்தில் தான் இருக்குது. ஒரு கொல்லைப்புற தகைவிழான் ஒரு மைக்ரேஷன் பேர்டு தான். அதாவது பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் இடம்பெயர்ந்து வலசை போகும். உதாரணத்துக்கு ஐரோப்பிய துணை இனத்தை எடுத்துக்கிட்டா, வடக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு குளிர்காலத்தில் ஆப்பிரிக்கா, அரேபியா, இந்திய துணைக்கண்டம் மாதிரியான பகுதிகளுக்கு இடம்பெயர்து. சில கொல்லைப்புற தகைவிழான் ஒரு வருஷத்தில் 11,660 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சதாக பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது நம்ம ஊரில் ஒரு பறவை திடீர்னு வந்து சில நாட்கள் தங்கியிருக்குன்னா அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்த ஒரு டிராவலராக கூட இருக்கலாம். இன்னொரு அழகான விஷயம் இருக்குங்க, கொல்லைப்புற தகைவிழான் பெரும்பாலும் தனியாக வாழ்றதில்ல. சில ஜோடிகள்லேருந்து சில டஜன் ஜோடிகள் வரைக்கும் குழுவாக இனப்பெருக்கம் செய்யும். குளிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒன்றா சேர்ந்து தங்கக்கூடிய இடங்களுமே இருக்குங்க. நைஜீரியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இடத்துல சுமார் 15 லட்சம் கொல்லைப்புற தகைவிழான் ஒன்றா தங்கியிருந்ததா தகவல் இருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இது பறந்து கொண்டிருக்கும் போதே பூச்சிகளை பிடிச்சு உணவாக சாப்பிடும். அதனால மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் இந்த பறவைகள் ஈஸியாக வாழுங்க. ஒரு சின்ன பறவை ஆனால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம், மனிதர்களுக்கு பக்கத்திலேயே வாழக்கூடிய திறமை, இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, இது தாங்க கொல்லைப்புற தகைவிழான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரே நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஆனா அந்த தீவுக்கே தனி மொழி, தனி கலாச்சாரம், தனி வரலாறு இருக்குன்னா நம்புவீங்களா? தென்கொரியாவோட ஒரு முக்கியமான தீவான ஜெஜி தீவு, இங்க வாழக்கூடிய மக்களை தான் ஜெஜி மக்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த மக்களை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இவங்க கொரியன் மக்களோட ஒரு துணைக்குழுவா இருந்தாலும் பிரதான கொரியர்கள் கிட்ட இருந்து வேறுபட்ட தனித்துவமான மொழி மற்றும் கலாச்சார மரபுகளை கொண்டிருக்காங்க. ஜெஜி தீவுல மனிதர்கள் வாழ்ந்த வரலாறு ரொம்பவுமே பழமையானதுங்க. சுமார் 8000-10000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதிய கற்காலத்திலேயே நவீன மனிதர்கள் ஜெஜி தீவுல வாழ்ந்திருக்காங்க. ஜெஜி மக்களோட தோற்றத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான புராணமுமே இருக்குங்க. ஹல்லாசன் மலையோட வடக்கு சரிவுகள்ல இருந்ததா சொல்லப்படுது சாம்சியோங். இந்த பகுதியில இருந்து 3 அரை தெய்வங்கள் தோன்றுனாங்க அப்படின்னும், அவங்க தான் ஜெஜி மக்களோட மூதாதையர்கள் அப்படின்னும் அந்த புராணம் சொல்லுது. அதுக்கப்புறமா தம்னா அப்படின்ற அரச உருவாக்குனதா கூறப்படுதுங்க. தம்னா அரசோட வரலாறும் ரொம்ப சுவாரஸ்யமானது. கிபி 1st century தம்னா உருவானதுக்கு அப்புறம் கொரியாவோட பிரதான நிலப்பகுதியில இருந்த அரசுகளோட சீனாவோடையும் ஜப்பானோடையும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் தென்னிந்தியாவோடையும் கூட வர்த்தக தொடர்புகள் இருந்ததா இந்த ஆதாரம் குறிப்பிடுது. அதுக்கப்புறமா தம்னா பல்வேறு அரசுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. 935 சில்லா வீழ்ச்சிக்கு அப்புறம் தம்னா மறுபடியுமே ஒரு குறுகிய காலத்துக்கு சுதந்திரத்தை பெற்றதுங்க. ஆனா 938 கோரியோவால் அடிப்பணிய செய்யப்பட்டு 1105 அதிகாரப்பூர்வமா இணைக்கப்பட்டது. அதுக்கு பிறகும் சில காலம் உள்ளூர் சுயாட்சி தொடர்ந்தது. 1404 ஜோஷியோன் மன்னராட்சியோட மத்திய கட்டுப்பாடு வலுப்பெற்றப்போ தம்னா அரசோட காலம் முடிவுக்கு வந்தது. இப்போ ஜெஜி மக்களை பத்தி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜெஜி மொழி தான். ஜெஜி மக்களுடைய தாய்மொழியான ஜெஜி நிலப்பரப்புல பேசக்கூடிய தரநிலை கொரிய மொழியிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு வேறுபட்டிருக்கு. இந்த மொழியை பேசுறவங்களோட பெரும்பாலானவங்க வயசானவங்க அப்படின்றதுனால ஜெஜி மொழி மிகவுமே அருகி வரும் மொழியா யுனெஸ்கோவால பட்டியலிடப்பட்டிருக்கு. இளைய தலைமுறையினர் பெரும்பாலும் தரநிலை கொரிய மொழியை பயன்படுத்துறதுனால ஜெஜி மொழியோட எதிர்காலம் குறித்த கவலை உருவாகி இருக்குங்க. ஒரு மொழி அப்படின்றது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு மக்களோட வரலாறு, நினைவுகள், வாழ்க்கை முறை, கலாச்சாரம் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. ஜெஜி மக்களோட கலாச்சாரத்துல இன்னொரு சுவாரஸ்யமான அடையாளம் இருக்கு, அதுதான் டோல் ஹெரும்பேங். தமிழ்ல சொல்லணும்னா கல் தாத்தா அப்படின்னு சொல்லலாம். ஜெஜி தீவு முழுசுமே இருக்கக்கூடிய இந்த உருவங்கள் பசால்ட் பாறையிலிருந்து செதுக்கப்பட்டது. ஜெஜி மக்களுக்குன்னு ஆயிரக்கணக்கான தனித்துவமான உள்ளூர் புராணங்களுமே இருக்குங்க. மத நம்பிக்கைகள்லயும் பாரம்பரியத்துக்கும் முக்கிய இடம் இருக்கு. ஜெஜி தீவோட பூர்வீக மதங்கள்ல கொரிய சாமனிசம் முக்கியத்துவமா குறிப்பிடப்படுது. அதோட புத்த மதம் மற்றும் கிறிஸ்துவமும் அங்க பின்பற்றப்படுதுங்க. ஒரு தீவு, ஒரு மக்கள், ஒரு தனி மொழி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறு, இதுதாங்க ஜெஜி மக்கள். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில, ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ்.
4: என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மோகன்தாஸ் பாய் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்ல போகிறேன். அவருடைய வெற்றி கதையை. கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர் இல்லைங்க, சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம். கல்வி தான் தன்னோட குடும்பத்தோட ஏழ்மையை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக நம்புகிறார். பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு. அதற்கப்புறமா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிக்கிறாரு. அகில இந்திய அளவில் ரேங்க் வாங்கி சாதனை படைக்கிறாரு. அது மட்டுமே இல்லாமல் பெங்களூரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி சட்டப்படிப்பையும் முடிக்கிறார். ஆரம்பத்தில் நிறைய பொருளாதார சூழலை ஃபேஸ் பண்ணுறாரு. அவரோட அறிவையும் திறமையும் மட்டுமே முதலீடாக வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. 1994 இந்தியாவுடைய பெருமை மிகு தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் இணைகிறாருங்க. 2011 இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த நிறுவனத்தோட இயக்குனராகவும் தலைமை நிதி அதிகாரியாகவும் மாறுறாரு. இன்ஃபோசிஸ் அப்படின்றது உலக அளவில் உச்சம் தொடுறதுக்கு காரணமாகவும் இருக்கிறார். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கறதோடு நிற்காமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ESOP. ஸோ இந்த ஒரு திட்டம் வர்றதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கார். அதில் வந்து உழைச்சிருக்கிறார். சாதாரண ஊழியர்களுக்கும் நிறுவனத்தோட லாபத்தில் ஒரு பங்களிக்கிறதுல இவரும் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காருங்க. அதற்கப்புறம் இந்தியாவுடைய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை அமைப்பான செபி, அதுக்கப்புறம் தேசிய பங்குச்சந்தை NSE, இதோட குழு உறுப்பினராகவும் இவர் வந்து செயல்பட்டிருக்காரு. இந்தியாவுடைய மிக சிறந்த கல்வி நிறுவனமான மணிப்பால் குளோபல் எஜுகேஷனுடைய நிறுவன தலைவராகவும் உயர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய அந்த வெற்றி கதையை நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 வருஷம் இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில, அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல் அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி, எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மோகன்தாஸ் பாய் அவரோட ஒரு கதை தான். இன்னைக்கு இந்தியாவுடைய பெரும் தொழிலதிபர், பல கோடி ரூபாய் முதலீடுகளை கையாளக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் 1990களில் அந்த 90களோட இறுதியில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட அமெரிக்காவின் நாஸ்டாக், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் நாஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பங்கு சந்தையில் பட்டியலிடுறதுக்காக முதல் முறையாக நியூயார்க் நகரத்துக்கு வந்து போகிறாரு மோகன்தாஸ் பாய், அதற்கப்புறம் அவருடைய நண்பர்கள் சில பேர். அப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லாமல் அங்கே போகிறாங்க. விமான நிலையத்தில் இருந்த அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறதுக்கு பணம் நிறைய மிச்சப்படுத்தணும் அப்படின்ற ரீசனுக்காக டாக்ஸிலாம் புக் பண்ணாமல் அந்த பனி கொற்ற அந்த நியூயார்க் வீதிகளில் பல மைல்கள் வந்து நடந்தே வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அந்த பணம் ஒவ்வொரு டாலரையும் ரொம்ப கவனமாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பல மேடைகளில் இந்த விஷயத்தை அவரே வந்து பெருமையோடு சொன்னது உண்டு, எளிமை அப்படின்றது வெறும் வார்த்தை இல்லை அப்படின்றத. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் நிறுவனம் தலைமை நிதி அதிகாரியாக அவர் இருந்த காலகட்டத்தில் நிறுவனத்தோட அந்த கணக்கு வழக்குகளில் எந்த தவறும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கண்டிப்போடு இருந்திருக்காரு. அமெரிக்காவோட உலக புகழ்பெற்ற சார் ஃபைனக்ஸ் அப்படின்ற சட்ட கட்டுப்பாடுகளை இந்திய நிறுவனங்களில் முதல் முறையாக தீவிரப்படுத்தின ஒரு நபர் அப்படின்னா இவர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு. எதனால் அப்படி பண்ணினாரு அப்படின்னா, எந்த தவறும் செய்யாத நிறுவனங்களுக்கு அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க வந்து தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணினார். அதே மாதிரி பலரும் ஓய்வு பெறும் வயது அப்படின்னா 50 வயது அப்படின்னு சொல்லலாம், 50 வயதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அப்போ தான் இவர் அவருடைய அடுத்த முயற்சிகள்லாம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரோட அந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787 7107.8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு மோகன்தாஸ் பாய் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பொதுவாக 50 வயசுனா அதற்கு மேலே எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் மோகன்தாஸ் பாய் அவரோட செகண்ட் இன்னிங்ஸாக அந்த 50 வயதுக்கு மேலே இருக்க வாழ்க்கையை சொல்லலாம். அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய கல்வி தொழில்நுட்ப நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு நிறுவனத்து மேலே ஆரம்ப காலகட்டத்தில் யாருமே நம்பிக்கை வைக்கலை. ஸோ அந்த பங்குகள்லாம் வாங்கிறதுக்கும் முதலீடு செய்கிறதுக்கும் பெரிய யோசனை வந்து இருந்தது. ஆனால் துணிஞ்சு முதலீடு செஞ்சார். ஆனால் அது வந்து ஒரு பெரிய வெற்றியாக தான் இருந்தது ஃப்யூச்சரில். அதே மாதிரி இந்தியாவுடைய இளம் தொழில் முனைவர்களை தேடி போயிட்டு முதலீடு செய்கிறது மட்டுமே இல்லாமல், ஸோ அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறது இவருடைய வழக்கம். ஒரு மென்டாராக இவர் வந்து மாறினாருங்க. இந்தியாவில் திறமைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் தொடக்க கால பண உதவிக்கு பெரிய தட்டுப்பாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப்களுக்கு வந்து இவர் வந்து உதவி செஞ்சுருக்கார். நினச்சி பாருங்கள், ஒரு ஐடியா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இருக்கும், அது எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஒரு நபர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷன் வந்து இருக்கும். அவங்க ஐடியா மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் முதலீடு பண்ணுறதுக்கு அதோட கேபிட்டல்லாம் ரொம்ப பெரிய ஒரு முதலீடாக வந்து இருக்கும். பெரிய நபர்கள் யாராவது முதலீடு பண்ணால் தான் உண்டு. ஸோ நம்பி முதலீடு பண்ணி கிட்டத்தட்ட 100 ஸ்டார்ட் அப்களுக்கு மேலே இவர் வந்து உதவி இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ பிஸ்னஸ் மேன்ஸ் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு அவர் தொடக்கத்தில் ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடியவராக இருந்திருக்காரு மோகன்தாஸ் பாய். அது மட்டுமே இல்லாமல் நிறைய இளம் தொழில் முனைவோருக்கு

அங்கே போயிட்டு அவங்க முதலீடு செய்வது கூட அவங்களுக்கு வந்து இரண்டாம் பட்சம் தான். ஆனால் முதல்ல அவங்களுக்கு ஒரு கைடாகவும் இருந்திருக்காரு. இப்போ அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, பேருக்குனே சொன்ன மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அதை வெளிப்படையாக சொல்லி அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டராகவும் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. ஸோ அதை வந்து மோகன்தாஸ் பாய் வந்து பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இவரோட வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வாழ்க்கையே போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் கூட லக்குங்கிறதே இல்லை.
2: மச்சான் உனக்கு மட்டும் இல்லை, ஒரு சிட்டிக்கே லக்கே இல்லை.
1: ஒரு சிட்டிக்கே லக் இல்லையா? அது என்ன சிட்டி?
2: லக்னோ.
3: ஓ, இங்க படுத்துல இமிச்சு நாளை தாங்க முடியலையே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மோகன்தாஸ் பாய் அவரோட ஒரு வெற்றி கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இவருடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு லட்சியமா இல்லாமல் அதை சமுதாயத்திற்கு எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 2000 அப்போ தொடங்கப்பட்ட ஒரு அக்ஷய பாத்திரா அப்படின்ற ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி இவருடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அசாத்தியமானது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய உழைப்பு பின்னாடி இருந்தது. தினமும் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்குற இந்த திட்டம் உலகோட மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக மாறுறதுக்கு பின்னாடி அந்த நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்தினதில் இவருக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நிர்வாக கட்டமைப்புக்கு இவருடைய நிதி மேலாண்மை திறமை தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இவரோட லைஃப் ஸ்டோரி ஒரு பிஸ்னஸ் மேனாக நமக்கு தெரிகிறாரா, இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓவாக இருந்தார் ஸோ அது மாதிரி நமக்கு தெரிகிறாரா, ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைவராக தெரிகிறாரா, எப்படி தெரிகிறார் அப்படின்னா, சமுதாயத்துக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு மனம் உள்ளவராக இவருடைய கதையிலேருந்து இவரை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது இவர் கிடைச்சிருக்கு. இதுக்கு நடுவில் சில முக்கியமான திட்டங்கள் உருவாகிறதுக்கும் சில முக்கியமான அறக்கட்டளைகளுக்கும் அவங்க எடுத்த முயற்சிக்கும் பின்னால் இவருடைய பங்கு ஒரு பெரிய பங்காக இருந்திருக்குங்க. அதுவும் குறிப்பாக நிறைய தொழில் முனைவோர்களுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போது ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு ஐடியாவோடு இருக்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்றப்ப, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முதலீட்டாளராகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மென்டாராகவும் இருந்திருக்காரு. ஸோ அதுதான் இவரோட வாழ்க்கையில் இவருடைய கதையில் இவரை வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு மனிதராக காட்டின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மோகன்தாஸ் பாயோடைய ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இவருடைய லைஃப் ஸ்டோரி நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சாதாரண குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போனவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் சரி, ஒரு நிறுவனத்தையே ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுலேயும் சரி, இவருடைய பங்கு பெரும் பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இவருடைய தந்தை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து அது பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. ஸோ குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழ்நிலைக்கு வந்து போகுது. ஸோ அப்பாவோட தோல்விகளை ரொம்ப அருகில் இருந்து பார்க்கிறாரு மோகன்தாஸ் பாய். வறுமை எப்படி ஒரு மனிதனோட சுதந்திரத்தை பறிக்கும் அப்படின்றத ரொம்ப இளமையிலேயே அவர் வந்து உணர்ந்திருக்காரு. இதை பல முறை பல மேடைகளில் அவர் வந்து சொல்லியிருக்கார். இரவும் பகலுமாக படித்து சார்ட்டட் அக்கௌண்ட் சிஏ அப்படின்றத முடிக்கிறார். சிஏ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வு, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1994 இன்ஃபோசிஸில் இவர் வந்து ஜாயின் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற மாதிரி அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருந்ததா அப்படின்னா இல்லைங்க. ஸோ இவருடைய ஒரு பங்கும் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய நிறுவனங்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தமான நிறுவனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இவருக்கு இருக்கு.

கிடைக்குதுங்க. ஆடம்பர கார்கள், வெளிநாட்டு பயணங்களை விட இவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா புத்தகங்களும் மாணவர்களும் தான். அதாவது புத்தகங்களை வந்து படிக்கிறதும் மாணவர்களோட உரையாடுறதும் இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இளம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட அலுவலகங்களுக்கு போயிட்டு அவர்களுடைய யோசனையை வந்து கேட்பார். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மென்டாராகவும் இருப்பார். அதுதான் அவருடைய எளிமை அப்படின்னு சொல்லலாம். இவரோட கதை நேயர்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையின் 9787707078. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.